நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25ஆம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாளொரு குறள். புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே, ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரத்தில் 213வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே, ஒப்புரவின் நல்ல பிற. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:54. நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம். வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனீ வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். மழை காடுகள் பூமி தாயின் சுவாசம். வழங்குபவர் சி. சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்தியசோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பார்க்கின்சன் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கே. வி. பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 12:00 செண்பா என்றொரு செவிலித்தாய் நாடகம். எழுத்தாக்கம் ஜி. நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ஜே. ஃபெமினா, ஆர். பாலசுப்ரமணியன், எஸ். சாந்தி, ஜி. வாசுதேவன், மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ். சரவணன், டி. பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி. ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற்பயிற்சி. மத்தி மத்தி ஹிமல் கோ செய்தோ முதல்கி.

என்ற நேபாள மொழி பாடல். இயற்றியவர் ருத்ரபௌத்தியாள் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 தொடரும். 5 பொன்மாலை பொழுது. கிளி என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரம்.

தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பி சுதாகர் ராஜ் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 to 9:30 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 to 10 சங்கீத வானிலை, 10:00 to 10:20 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 to 8:15 பிற்பகல் 2:00 to 3:05 இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சன் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The India Expo Center and Mart in Greater Noida, Uttar Pradesh. Union Home Minister Amit Shah and Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath will inaugurate the five-day event. Themed Ultimate Sourcing begins here. The exhibition will continue till September 29th, connecting the state's entrepreneurs, manufacturers and exporters directly with the global market. Briefing the media, Uttar Pradesh MSME Minister Bhupendra Chaudhary highlighted the objective of establishing Uttar Pradesh as a global sourcing hub. He said the state is home to over 96 lakh MSME units and stated that UPITS will provide them with new opportunities for market expansion, investment, exports and employment. Defence Research and Development Organisation, DRDO, has signed the first high-value deep tech project agreement with a startup named Zero MK India Private Limited towards collaborative effort for indigenous development of a 20 MK dilution refrigerator for quantum applications. It is the first high-value agreement under the 500 crore rupees corpus earlier approved by Defence Minister Rajnath Singh for deep tech and cutting-edge projects. External Affairs Minister Dr. S. Jayashankar held a meeting with Prime Minister of Antigua and Barbuda, Gaston Browne, on the sidelines of UNGA in New York. In a social media post, Dr. Jayashankar said the development partnership, capacity building and climate change cooperation are going forward. He also expressed India's strong commitment to the success of Commonwealth Heads of Government meeting. India has reaffirmed its clear and consistent support for the two-state solution to resolve Israel-Palestine conflict. Secretary of State C.B. George attended the high-level ministerial meeting of the Global Alliance for the Implementation of the Two-State Solution in New York on the margins of UNGA yesterday. In a statement, External Affairs Ministry said that India's approach combines political commitment with practical support. And in the Asian Games 2026, Indian runners have clinched silver in the mixed 4 into 400 meter relay race at Nagoya. Before that, Seema Kumari won bronze in the 10,000 meter race after finishing at third spot in 32.50 minutes. The achievement marks India's first medal in the women's 10,000 meter event at the Asian Games in 16 years. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
2: இனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவரவர். வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புறவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள் மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநீரை உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்கலையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுநீரை வைத்து விளையாடி கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ? கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவர்க்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொருகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலேயே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா? ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா? முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த

0: லேகனம். பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புரவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா? தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விளைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிருளை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம், ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய் திருநாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியே அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர்காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடையுள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால், ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15. தெய்வீக ராகம்

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiarpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 8 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனீ வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ரொம்ப நாளா நம்ம மாமரத்துல தேன் அடை இருக்கு. இன்னைக்கு கல்லு விட்டு எரிஞ்சு தேனை சாப்பிட்டுட வேண்டியதுதான். கல்லு எங்க இருக்குது? இதோ இருக்குது.
1: தேனி கூட்டி போச்சு, தேனி கூட்டி போச்சு.
2: உனக்கு எவ்வளவு நல்லது செய்யறதுக்காக இயற்கையிலேயே உன் மாமரத்துல வந்து தேன் கூடு வச்சிருக்கு.
1: வலிது வலிது, கை வலிது.
2: அப்பா அது ஒண்ணு ஆகாதுப்பா. தேனி கடிச்சதுன்னா அதுவே ஒரு வைத்தியன்னு கூட சித்த வைத்தியத்துல சொல்றாங்க.
1: ஏன் காது முத்த, தேனு கொட்டின வழி எனக்கு தான் தெரியும். நீ வேற சித்த மருத்துவம் அந்த மருத்துவம்
2: சொல்லிக்கிறப்பா. ஒண்ணு ரெண்டு தேனியை தானே கடிச்சிருக்கே.
1: ஆமா
2: குடுப்பா, ஒண்ணு இல்ல.
1: சரி சரி,
2: அந்த தேனியை அப்படியே அந்த இடத்துல தடவி வைக்கப்பா. கை முழுக்க தான் தேனா இருக்குது.
1: ஆமா காது முத்த.
2: சரி சரி, வா அங்க போய் உட்காருவோம்.
1: சரி சரி சரி.
2: ஏப்பா
1: சொல்லு காது முத்த,
2: மரத்துல தேன் கூடு கட்டினா அதை கலைச்சு விடாதப்பா.
1: அப்படியா?
2: உன் மாமரம் சாதாரணமா காய்க்கிறத விட 30% வரைக்கும் அதிகமா காய்க்கும்பா தேன் கூடு இருந்துச்சுன்னா.
1: அதான் இந்த வருஷம் மாமரத்துல அதிக மகசூல் கிடைச்சதோ.
2: ஏப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா. காய்கறி பயிரா இருக்கட்டும், மாவா இருக்கட்டும், அல்ல வேப்ப மரமா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் மரப்பூக்கள் காய்கறி பூக்கள்லாம் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் வந்து தேன் கூடு இருந்துச்சுன்னா

0: இப்போ அமோகமா இருக்கும்.
1: ஆ
0: ஏன்பா, தேனு மேல உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குல்ல?
1: ஆமா,
0: நீனே தேன் புட்டிய வச்சு உன் தோட்டத்துல தேனியும் உற்பத்தி பண்ண மாதிரி இருக்கும், மகசூலும் எல்லா பயிர்லயும் அதிகமான மாதிரியும் இருக்கும். செஞ்சா என்ன நீ?
1: ஏன் கந்தமுத்த, தேன் கூட இயற்கையா மரத்துல இருக்கும், நீ என்னமோ தேனி வளர்ப்ப நானே செய்யலான்னு சொல்ற.
0: எப்பா, நாமளே தேனி வளர்ப்புல ஈடுபடலாம்ப்பா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா.
1: ஓ,
0: ஈஸியான வழி நிறைய இருக்குப்பா.
1: அப்படியா?
0: சரி சரி, வழி இப்போ குறைஞ்சி போச்சா?
1: ஆமாம் கதமுத்த, நீ வேற கையில் வழியில் தேனை தடவு சொன்னியா, தடவினா இருந்தால் இப்போ வழி கொஞ்சம் குறைஞ்சி போச்சுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, இப்போ அந்த தேனி வளர்ப்புல நாம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதெல்லாம் நான் சொல்கிறேன்.
1: சரி சரி,
0: நீ கவனமாக கேட்டுக்க.
1: சொல்லு சொல்லு.
0: அதே மாதிரி நீ செய்யணும்.
1: சரி, கண்டிப்பாக செய்யறியா? சரி,
0: முதல்ல தேனி வளர்ப்பு அப்படின்னா நீ பயந்துடக்கூடாது. தேனீக்களை பற்றின புரிதல், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் நல்ல முறையில நாம அதுலேருந்து தேனியை எடுக்க முடியும். சரியா?
1: சரி,
0: தேனி வளர்ப்பு பெட்டிகளை வைக்க போற இடத்த முதல்ல நாம தேர்வு செய்யணும்.
1: ஓஹோ,
0: என்னன்னா நம்ம சுற்று வட்டாரத்துல தேனீக்களுக்கு தேவையான உணவு அது கிடைக்குதா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும்.
1: ஓஹோ,
0: பூவிலேருந்து அந்த இனிப்பு திரவத்தை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து தானே வந்து தேனு தயார் பண்ணுதுங்க.
1: ஆமா,
0: அதனால பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கிற பகுதியா அப்படின்னு பாத்துக்கணும்ப்பா.
1: ஓஹோ,
0: இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்போ வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பகுதிகளில் மழை காலம்.
1: ஆமாம்,
0: இந்த மழை காலத்தில் வந்து பூக்கள் அதிகமாக பூக்காது, தேனீக்களுக்கு அதிகமாக உணவு கிடைக்காது.
1: சரி,
0: அந்த நேரத்தில் நாம தான் அதுங்களுக்கு உணவு கொடுக்கணும்.
1: ஏன் காத்த மூத்த, தேனி என்ன உணவு சாப்பிட்னா இதுவரை நானும் பார்த்ததில்ல, நீ என்னமோ தேனிக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்கிற, என்ன மாதிரி உணவு தான் கொடுக்குறத?
0: ஏப்பா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. கொஞ்சம் சர்க்கரையை தண்ணீரில் கரைச்சி ஒரு கொட்டாங்கச்சியில ஊத்தி, நாம பெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, தேன் புட்டி, அதுகிட்ட வச்சுட்டா போதும். அதெல்லாம் தானா வந்து அந்த தேனீக்கள் அதை சாப்பிட்டுக்கும். இதுக்கெல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்கப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா. இப்ப தேனி பெட்டியை நம்ம எப்படி தயார் பண்றதுங்கிறதையும் நான் சொல்றேன்.
1: ஆமா, அதான் முக்கியம்.
0: இப்ப புன்ன மரத்துல நம்ம பெட்டிகளை தயார் பண்ணி அந்த சட்டங்கள்லாம் இருக்குல்ல உள்ள, அது மட்டும் தேக்கு மரத்துல செஞ்சிடணும்.
1: ஓ,
0: இதுக்கெல்லாம் ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் வரைக்கும் தான்ப்பா செலவாகுது. ஒரு பெட்டி தயார் பண்ணோம்னா 5 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்.
1: ஓ,
0: ரைட்டா?
1: சரி சரி,
0: தரையிலேருந்து 2 அடி உயரத்துல ஸ்டாண்டு போட்டு அது மேல பெட்டி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த ஸ்டாண்டு வச்சோம் இல்லையா, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எறும்பு, ஓணம், பல்லி இந்த மாதிரி அது வழியாக ஏறி நாம் வளர்க்கக்கூடிய தேனீக்களை போய் பிடிச்சி சாப்பிட்ருங்க. தேனீக்கள் இருக்கும் பெட்டியை தயார் செஞ்ச உடனே தேனீக்கள் குடும்பமாக இருக்கும் தேனடைகளை வாங்கி ஒவ்வொரு பெட்டியிலையும் வச்சிடணும்.
1: ஓஹோ,
0: இந்த அடையை ராடுன்னு சொல்லுவாங்க. அந்த ராடில் தான் அந்த அடையோடு இருக்கும். அந்த ராடை அப்படியே நம்ம உள்ளே மாட்டி விட்டுருணும்.
1: சரி சரி,
0: இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தேனி வளர்ப்பு பெட்டிகளில் இருந்தும் நாம் புதிய ராடுகளை உருவாக்கி அதை வேற பெட்டிகளில் வைக்கலாம்.
1: ஓஹோ,
0: வழக்கத்தில் இதெல்லாம் வந்துடும்ப்பா, நீ பயப்படாத.
1: சரி சரி சரி, தேன் அடையிலேருந்து தேன் அதிகமாக இருக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: நல்ல கேள்வி கேட்ட. இப்போ அருங்கோண வடிவத்தில் அடை வந்து சின்ன சின்ன துளையோடு இருக்கும். இந்த துளைகளில் தான் வந்து தேனீக்கள் தேனை சேகரித்து வைக்கும். தேனை உள்ளே வச்சு அதனுடைய வாசல் பகுதியை மெழுக வச்சு மூடின மாதிரி இருக்குன்னா அந்த தேன் அடையில் நல்ல தேன் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: ஓஹோ,
0: இப்போ துளைகள் சரியாக மூடாமல் அரைப்பாதியாக இருக்குன்னா இன்னும் சரியான முறையில் அங்கே தேன் உருவாகலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுங்க போய் அந்த இனிப்பு சாப்பிட்டுட்டு வந்து அதுங்க உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி அது சில உமிழ்நீரெல்லாம் சுரந்து தான் வந்து அதை தேனாக மாற்றும். அப்படி நல்ல தேன் உருவான பிறகுதான் தேனி என்ன செய்யும், மெழுக வச்சு அப்படியே அந்த அடையை மூடிடும். இப்படி நல்லா வரிசையாக ஃபுல்லாக மூடி இருக்குன்னா, ஓஹோ இந்த இடத்துல நல்ல தேன் உருவாயிடுச்சு அப்படின்ட்டு நாம் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் கட் பண்ணி எடுக்கிறத விட இப்போ ஒரு மிஷின் இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரம் இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த அடைக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனடைய அப்படியே பிழிஞ்சி நமக்கு தேவையான தேனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அடையை திரும்ப அப்படியே வச்சிடலாம். தேனீக்கள் திரும்பவும் சீக்கிரமே அதில் தேனை சேகரித்து அது வேலையை அதுங்க பார்க்க ஆரம்பிச்சு.
1: என்ன அதிசயமாக இருக்குதுப்பா இதெல்லாம்.
0: ஆமாப்பா, இந்த ட்ரம்மில் சேகரித்த தேனுங்கிறது இப்போ நல்ல தேன், அதாவது நேரடியாக அடுப்பில் வச்சு சூடுபடுத்தக்கூடாது தேனை. அதனால் தண்ணி சுடணும், அந்த சுட்ட தண்ணிக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் நாம தேனை சுட வைக்கணும்.
1: சுட வைக்கணும்.
0: இருக்கிற கொஞ்ச நஞ்சம்

0: தண்ணியையும் ட்ரை பண்ணி அருமையான கட்டியான தேனை உருவாக்கி அதை நம்ம கண்ணாடி பாட்டில்களோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்களையோ சேகரித்து அதை விற்பனை கூட செய்யலாம், நீனே கூட பயன்படுத்திக்கலாம்.
1: விற்பனை செய்யற காந்தமுத்த, அதுல லாபம் கண்டுபிடிக்கணும்ல?
0: ஆமாம்ப்பா, தேனு விற்கிற விலையில நீ இதை செஞ்சு பாரு, அடுத்த வருஷம் காரே வாங்கிடுவ.
1: வாய்ப்புறதும் பழகிட்டு காந்தமுத்த.
0: ஆமாம்ப்பா,
1: நீ சொன்ன மாதிரியே தேனி வளர்ப்புல ஈடுபட்டு தேன் உற்பத்தி பண்ணி நல்லா வித்து நீ சொன்ன மாதிரியே ஒரு கார் வாங்குறனு பாருப்பா.
0: நிச்சயமா நீ வாங்குவப்பா. தேனி வளர்ப்பு விவசாயிக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம். நிறைய விவசாயிகள் இதில் ஈடுபடணும். இயற்கையிலேயே 20-30% மகசூலை கூட்டுறதுக்கு தேனீக்கள் ரொம்ப உதவி செய்யுது.
1: ஆமாம்ப்பா,
0: அதனால தான் ஐன்ஸ்டீன் அந்த காலத்திலே சொன்னாரு, இந்த உலகம் அழியணும் அப்படின்னா தேனீக்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 4-5 வருஷத்தில் இந்த உலகத்தில் உயிரினங்களே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு தாவரங்களுடைய அயல் மகரந்த சேர்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது இந்த தேனீக்கள். சரிப்பா கத்தமுத்து, நான் கழுவட்டுமா?
1: கத்தமுத்த, தேனியை கல் எடுத்து அடிச்சேன்ல, அதில் ஒரு பத்தம் இருக்குது, அதை வீட்டு கட்டுமாயா?
0: சரி சரிப்பா, நீ அடிச்சிருக்க பத்தைய பார்த்தீங்கன்னா நல்லா தேனு உள்ள ஒரு பத்தையா தான்ப்பா இருக்கு.
1: ஆமா,
0: நான் சொன்ன மாதிரி பாருப்பா, அந்த தொலையெல்லாம் அப்படியே மெழுகு போட்டு மூடி இருக்கு பாருப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: நல்லா உள்ள தேனு இருக்குப்பா. நான் போய் புழிஞ்சு வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி புள்ள எல்லாருக்கும் கொடுக்குறேன்ப்பா.
1: ஆமா,
0: ரொம்ப மகிழ்ச்சிப்பா,
1: இனிப்பா சாப்பிடுங்கப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கிளம்புறேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை தேனி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் இராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். இராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தல்

0: முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும், குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும், முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்.
2: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 2,23,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதிதீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள் அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த 2 பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள்

0: கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சில் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமடையும் முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுக்காவா அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
3: மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம்.
2: வழங்குபவர்
3: சி சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். சங்க இலக்கியங்களில் பொழில் என்றொரு அழகான சொல் உண்டு. குளிர்ந்த மழை பொழியும் சோலைகள் நிறைந்த அடர்ந்த காடுகளையே நாம் முன்னோர்கள் பொழில் என்று குறிப்பிட்டார்கள். இன்று அறிவியல் உலகம் இவற்றை மழை காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் என்று அழைக்கின்றது. பூமியின் பரப்பளவில் வெறும் 6% மட்டுமே இருக்கும் இந்த மழைக்காடுகள் உலகின் 50%-க்கும் அதிகமான தாவர மற்றும் விலங்கு இனங்களுக்கு வாழ்விடமாக திகழ்கின்றன என்றால் அது மிகையல்ல. பூமியின் சுவாச பையாக விளங்கும் இந்த பொழில் உலகை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக சிந்திக்கப் போகிறோம். மழைக்காடு என்றால் என்ன? ஒரு காட்டை சாதாரண காடு என்றும் மழைக்காடு என்றும் எதை வைத்து பிரிக்கிறோம் தெரியுமா? ஆண்டுதோறும் குறைந்தது 175 முதல் 200 சென்டிமீட்டர் வரையிலான தொடர் மழையை பெறும் காடுகளே மழைக்காடுகள் எனப்படுகின்றன. இங்கு ஈரப்பதம் எப்போதும் அதிகமாக இருக்கும். அடர்ந்த மரங்கள் இடைவெளியே இல்லாமல் வானத்தை மறைத்து நிற்கும் விதானங்கள், சூரிய ஒளி கூட எளிதில் தரைப்பகுதியை அடைய முடியாத அளவுக்கு பின்னப்பட்ட கொடிகள், இதுவே ஒரு மழைக்காட்டின் பொதுவான தோற்றம். மழை காடுகளை புவியியலாளர்கள் முக்கியமாக 2 வகைகளாக பிரிக்கிறார்கள். வெப்பமண்டல காடுகள், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். நிலநடுக்கோட்டை பகுதியை சுற்றி அமைந்துள்ள அமேசான், காங்கோ மற்றும் தென்கிழக்கு ஆசிய காடுகள். மிதமான மண்டல மழைக்காடுகள், சற்றே குளிர்ந்த கடலோரப் பகுதிகளில் காணப்படும் காடுகள். நம் பாரத நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஆனைமலை, அகத்தியர் மலை, நீலகிரி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள காடுகள் இந்த அற்புத மழைக்காடு அமைப்பை கொண்டவைதான்.

பொழிலின் நான்கு அடுக்குகள். ஒரு மழைக்காடு என்பது ஒரே தரைத்தளத்தில் அமைந்த வீடு அல்ல. அது நான்கு அடுக்குகளை கொண்ட ஒரு மாபெரும் அடுக்குமாடி குடியிருப்பு போன்றது. இயற்கை எவ்வளவு நுணுக்கமாக இந்த அடுக்குகளை பிரித்துள்ளது தெரியுமா? மேலடுக்கு. காட்டின் பொதுவாக உயரத்தை விட மிக உயரமாக சுமார் 150 முதல் 200 அடிகள் வரை உயர்ந்து நிற்கும் மாபெரும் மரங்கள் இந்த அடுக்கில் இருக்கும். கழுகுகள், பருந்துகள், வௌவால்கள் மற்றும் சில வகை குரங்குகள் இந்த அடுக்கில் வாழ்கின்றன. கடும் காற்றையும் அதிக வெப்பத்தையும் தாங்கும் சக்தி இந்த மரங்களுக்கு உண்டு. விதான அடுக்கு. இதுதான் மழைக்காட்டின் மிக முக்கியமான பகுதி. மரங்களின் கிளைகளும் இலைகளும் ஒன்றாக பின்னி ஒரு தடிமனான பச்சை கூரை போல காட்சியளிக்கும். மழை காடுகளின் 80% உயிரினங்கள் இந்த விதான அடுக்கில்தான் வசிக்கின்றன. அரிய வகை நாரை பறவைகள், மரத்தவளைகள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மரநாய் போன்றவை இங்குதான் தமது வாழ்க்கையை கழிக்கின்றன. இடையடுக்கு. விதான அடுக்கிற்கு கீழே குறைந்த அளவே

0: 200 அடிகள் வரை உயர்ந்து நிற்கும் மாபெரும் மரங்கள் இந்த அடுக்கில் இருக்கும். கழுகுகள், பருந்துகள், வௌவால்கள் மற்றும் சில வகை குரங்குகள் இந்த அடுக்கில் வாழ்கின்றன. கடும் காற்றையும் அதிக வெப்பத்தையும் தாங்கும் சக்தி இந்த மரங்களுக்கு உண்டு. விதான அடுக்கு, இதுதான் மழைக்காட்டின் மிக முக்கியமான பகுதி. மரங்களின் கிளைகளும் இலைகளும் ஒன்றாக பின்னி ஒரு தடிமனான பச்சை கூரை போல காட்சியளிக்கும். மழை காடுகளின் 80% உயிரினங்கள் இந்த விதான அடுக்கில்தான் வசிக்கின்றன. அரிய வகை நாரை பறவைகள், மரத்தவளைகள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மரநாய் போன்றவை இங்குதான் தமது வாழ்க்கையை கழிக்கின்றன. இடையடுக்கு, விதான அடுக்கிற்கு கீழே குறைந்த அளவே சூரிய ஒளி எட்டி பார்க்கும் பகுதி இது. இங்குள்ள தாவரங்கள் பெரிய இலைகளை பெற்றிருக்கும். அப்போதுதான் கிடைக்கும் சொற்ப ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்த முடியும். சிறுத்தைகள், நச்சு தவளைகள், பல்வேறு வகையான பாம்புகள் மற்றும் பூச்சி இனங்கள் இந்த அடுக்கில் வாழ்கின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம்.
1: வழங்கியவர்
2: சி சுரேஷ் அவர்கள்.
3: நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. சிந்தனை மலர்.

நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் சிந்தனை இது.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: கண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: தமது காரியம் எதையும் எனக்கு தெரியாமல் அவர் ரகசியமாக வைத்திருந்ததாக தெரியவில்லை. தம்மை பார்க்க வரும் முக்கியமானவர்களிடமெல்லாம் என்னை அறிமுகம் செய்து வைப்பார். இவ்விதம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர்களில் என் நினைவில் முக்கியமாக நிற்பவர் டாக்டர் பி சி ராய். கோகலேயின் ஜாகைக்கு வெகு கிட்டத்திலேயே அவர் வசித்து வந்தார். ஆகையால் அடிக்கடி வருவார். இவர்தான் பேராசிரியர் ராய். இவருக்கு மாத சம்பளம் 800 ரூபாய். அதில் தமக்கென்று 40 ரூபாய் வைத்து கொண்டு மீதியை பொது காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். இவருக்கு விவாகம் ஆகவில்லை, விவாகம் செய்து கொள்ள விரும்பவும் இல்லை என்று சொல்லி அவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். டாக்டர் ராய் இன்று இருப்பதற்கும் அன்று இருந்ததற்கும் எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. அவருடைய ஆடையும் இப்பொழுது இருப்பது போலவே அப்பொழுதும் எளிமையானதாக இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த நாளில் இந்திய மில்துணி ஆடை அணிந்து வந்தார். இப்பொழுது கதர் உடுத்துகிறார். கோகலேயும் டாக்டர் ராயும் பேசிக் கொண்டிருப்பதை எவ்வளவு நேரம் கேட்டாலும் எனக்கு அலுப்பு தட்டுவதே இல்லை. ஏனெனில் அப்பேச்சு பொது நன்மையை பற்றியதாக இருக்கும், இல்லாவிட்டால் அறிவை ஊட்டுவதாக இருக்கும். சில சமயங்களில் இப்பேச்சு பொதுஜன தலைவர்களின் நடத்தையை கண்டிப்பதாகவும் இருக்கும். அப்பொழுது அதை கேட்பது மனத்திற்கு வேதனையை தரும். இதன் பயனாக முக்கியமான வீரர்களாக எனக்கு தோன்றி வந்தவர்களில் சிலர் மிகவும் சின்ன மனிதர்களாக தோன்ற ஆரம்பித்தனர். கோகலே வேலை செய்வதை பார்ப்பது இன்பம் தருவதாக மாத்திரமன்றி ஒரு போதனையாகவும் இருக்கும். ஒரு நிமிட நேரத்தை கூட அவர் வீணாக்குவதில்லை. அவருடைய தனிப்பட்ட உறவுகள், நட்புகள் எல்லாமே பொது நன்மையை உத்தேசித்துத்தான் இருக்கும். அவர் பேசுவதெல்லாம் நாட்டின் நன்மையை குறித்தே. அதில் உண்மையல்லாததையோ கபடமானதையோ ஒரு சிறிதேனும் காண முடியாது. அவருக்கு இருந்த பெரிய கவலையெல்லாம் இந்தியாவின் வறுமையும் அடிமைத்தனமும் எப்படி ஒழியும் என்பதே ஆகும். வேறு பல விஷயங்களிலும் அவருக்கு சிரத்தை உண்டாகும்படி செய்ய பல முயல்வார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே பதிலையே அவர் கூறுவார். அதாவது, அக்காரியத்தை நீங்களே செய்யுங்கள், என் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் விரும்புவதெல்லாம் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதே. இதில் வெற்றி பெற்று விடுவோமானால் மற்றவைகளை பற்றி நான் சிந்திக்கலாம். இன்று என் முழு நேரத்தையும் பக்தியையும் ஈடுபடுத்துவதற்கு இந்த ஒன்றே போதுமானது என்றார். ரானடேயிடம் அவர் கொண்டிருந்த அபார பக்தியை ஒவ்வொரு நிமிடமும் காணலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ரானடேயின் கருத்து தான் இவருக்கு

0: வாக்கு வேத வாக்காக இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் ராணடேயின் கருத்தை எடுத்து காட்டுவார். நான் கோகலேயுடன் தங்கியிருந்த போது ராணடேயின் சிரார்த்த தினம் அல்லது பிறந்த தினமா என்பது எனக்கு நினைவில்லை. அத்தினம் வந்தது. கோகலே இத்தினத்தை தவறாமல் அனுசரித்து வந்தார். அப்பொழுது அவருடன் என்னை தவிர அவருடைய நண்பர்களான பேராசிரியர் கதாவடே, ஒரு சப்ஜெட்ஜ் ஆகியவர்களும் இருந்தனர். இத்தின வைபவத்தில் கலந்து கொள்ள எங்களை கோகலே அழைத்தார். அப்பொழுது அவர் பேசிய போது ராணடேயை பற்றிய தமது நினைவுகளை எங்களுக்கு எடுத்து கூறினார். அச்சமயம் ராணடே, திலாங், மண்டலிக் ஆகிய மூவரையும் ஒப்பிட்டு சொன்னார். திலாங்கின் அழக எழுத்து நடையை பாராட்டினார். சீர்திருத்தவாதி என்ற வகையில் மண்டலிக்கின் பெருமையை சொன்னார். இவர் தமது கட்சிக்காரர்களின் விஷயத்தில் எவ்வளவு சிரத்தை காட்டி வந்தார் என்பதற்கு ஓர் உதாரணத்தையும் குறிப்பிட்டார். அவர் வழக்கமாக போக வேண்டிய ரயில் ஒரு நாள் தவறிவிட்டதாம். தமது கட்சிக்காரரின் நன்மையை முன்னிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் தாம் கோர்ட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனி ரயிலுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு போய் சேர்ந்தாராம். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட ராணடே தலை சிறந்தவர் என்றும் எல்லாவற்றிலும் சிறந்த மேதாவி என்றும் கோகலே சொன்னார். அவர் சிறந்த நீதிபதி என்பது மாத்திரமல்ல, அதேபோல் சிறந்த சரித்திராசிரியரும் பொருளாதார நிபுணரும் சீர்திருத்தக்காரரும் ஆவார் என்றார். அவர் நீதிபதியாக இருந்தும் கொஞ்சமும் பயப்படாமல் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு சென்றார். அவருடைய அறிவாற்றலில் எல்லோருக்கும் நம்பிக்கை உண்டாகையால் அவர் கூறும் முடிவுகளை எல்லோரும் எந்தவித ஆட்சேபமும் கூறாமல் ஏற்றுக்கொண்டு விடுவார்களாம். தமது குருவின் உள்ளத்திலும் அறிவிலும் இருந்த இந்த அபூர்வ குணாதிசயங்களை விவரித்து கூறும்போது கோகலேக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அந்த நாளில் கோகலே ஒரு குதிரை வண்டி வைத்திருந்தார். குதிரை வண்டி அவருக்கு என்ன காரணத்தினால் அவசியமாயிற்று என்பது எனக்கு தெரியாது. ஆகவே அதை குறித்து அவரிடம் வாதாடினேன். தாங்கள் டிராம் வண்டியில் போய் வரக்கூடாதா? அப்படி போய் வந்தால் தலைவர் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்பட்டு விடுமா என்றேன். இக்கேள்வி அவருக்கு கொஞ்சம் மன வருத்தத்தையே உண்டாக்கிவிட்டது. அவர் கூறும்போது, அப்படியானால் நீங்களும் என்னை அறிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். கவுன்சில் அங்கத்தினர் என்பதற்காக எனக்கு கிடைக்கும் படிப்பணத்தை நான் சொந்த சௌகரியத்திற்காக உபயோகித்துக் கொள்ளுவதில்லை. டிராம் வண்டிகளில் போய் வருவதில் உங்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன். அப்படி நானும் போய் வர முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன். என்னைப்போல் நீங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் வகையில் விளம்பரத்தை பெற்றுவிடும் துர்பாக்கியத்தை அடைந்துவிடும் போது டிராம் வண்டிகளில் நீங்கள் போய் வருவது அசாத்தியம் என்று ஆகாவிட்டாலும் கஷ்டமானதாகவே இருக்கும். தலைவர்கள் செய்வதெல்லாம் தங்கள் சொந்த சௌகரியத்திற்காகவே என்று ஊகித்து கொண்டு விடுவதற்கு இவ்விதமான காரணமும் இல்லை. உங்களுடைய எளிய பழக்கங்கள் எனக்கு பிடித்திருக்கின்றன. என்னால் இயன்றவரை எளிய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். ஆனால் என்னை போன்ற ஒருவருக்கு சில செலவுகள் தவிர்க்க முடியாதவை. என்னுடைய புகார்களில் ஒன்றுக்கு இவ்வாறு அவர் திருப்தி அளிக்கும் வகையில் பதில் சொல்லிவிட்டார். ஆனால் மற்றொரு புகாருக்கோ எனக்கு திருப்தி உண்டாகும் வகையில் அவரால் பதில் சொல்லிவிட முடியவில்லை. நீங்கள் உலாவுவதற்கு கூட போவதில்லை. நீங்கள் எப்பொழுதுமே நோயிற்றே இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? பொது வேளையில் ஈடுபடுவதனால் தேகாபியாசத்திற்கு நேரமே இல்லாது போக வேண்டுமா என்றேன். உலாவ போவதற்கு எனக்கு எங்காவது நேரம் இருப்பதை பார்க்கிறீர்களா என்று பதிலளித்தார் கோகலே. கோகலேயிடம் எனக்கு அபாரமான மதிப்பு இருந்தது. ஆகையால் அவரை எதிர்த்து பேச எனக்கு துணிவு வருவதில்லை. அவர் சொன்ன பதில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை எனினும் மௌனமாக இருந்துவிட்டேன். ஒருவருக்கு என்னதான் அதிகமான வேலை இருந்தாலும் சரி, அவர் சாப்பிடுவதற்கு எப்படி நேரம் வைத்துக் கொள்ளுகிறாரோ அதேபோல தேகாபியாசம் செய்வதற்கும் அவகாசம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது கருதினேன். இன்றும் அவ்வாறே கருதுகிறேன். அப்படி செய்வது ஒருவனுடைய வேலை செய்யும் சக்தியை குறைத்து விடுவதற்கு பதிலாக அதிகப்படுத்தவே செய்கிறது என்பது எனது பணிவான அபிப்பிராயம்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர்

0: சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆண்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரௌனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எத் மெலிபாண்டை சந்தித்து உணவு எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015 சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்து சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதே போல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர்.
3: ராஜ்கீர் மலைப்பகுதியிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபதேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக

0: மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும் பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷ் ஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன் டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும் ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கின்சன்ஸ் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அதாவது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுற நரம்புகள் வந்து தேய்மானம் அடைவதனால் வரக்கூடிய நோய் தான் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இதை யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னு வந்து நடுக்க வியாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் வந்து கை நடுக்கம், இல்லை கால் நடுக்கம், இல்லை வாய் நடுக்கம், பேசும்போது வந்து வாய் நடுங்குது, குரல் நடுங்குது அப்படின்ற பிரச்சனையோடு தான் வருவாங்க. இது வந்து ஒரு நாளில் திடீர்ல ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் கிடையாது. இது பல மாதங்கள்லேருந்து பல வருடங்கள் வரைக்கும் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாசனை குறைவு, மலச்சிக்கல், தூக்கமின்மை, சரியான நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் வர்றது தெரியறதில்ல, மோஷன் போகிறது தெரியறதில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாள்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கை நடுக்கம், கை நடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் கை நடுங்கலாம், சில சமயம் ஒரு பக்கம் மட்டும் கை நடுங்கிட்டு இருக்கும். சும்மா உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்காம பார்த்தா வந்து கை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அந்த கட்டவர்கள் மட்டும் நடுங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கைகளோட மூமெண்ட்டே ரொம்ப குறைச்சிருவாங்க. கையை நடக்கும்போது ரொம்ப ஆட்டி நடக்க மாட்டாங்க, நடக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரமர் சிம்டம்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக அவங்க இருந்த வேகத்துலேருந்து குறைஞ்சிரும். ஸோ அதாவது வந்து மொத்தமாகவே அவங்களோட ஸ்லோனஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னா அவங்க சேர்லேருந்து எழுந்து இங்கே வரத்துக்கு இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற டைமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதேமாரி குளிக்கிறது, சாப்பிட்றது, அதுமாதிரி ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும்போது ஒரு தடுமாற்றம், அவங்க மற்றவங்கள மாரி வேகமாக நடக்க முடியாது, ஷார்ட் ஷார்ட் ஸ்டெப்ஸ் கிட்ட கிட்ட வச்சு நடப்பாங்க, கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டு கையை பெருசாக ஆட்டாமல் அப்படியே ஸ்லோவாக நடந்து வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து தள்ளாட்டத்தினால விழுந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரமரு, உடம்பு வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கிறது, கீழே நடக்கும்போது தள்ளாட்டமாக நடக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிலருக்கு வந்து அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறது, மோஷன் போகிற சரியாக தெரியாமல் இருக்கிறது,

0: இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் வந்து யூஸ்வலாக இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா வந்து கண் சிமிட்டும் தன்மை ரொம்ப கம்மியாயிடும், முகத்தோட பாவனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாத மாதிரி அவங்க வந்து அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன பிரச்சனைனா வந்து மூளையில் அந்த டோப்பமைன்ற ஒரு ஹார்மோன் கம்மியாகிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்போம்னா வந்து டோப்பமைன் சம்மந்தப்பட்ட ஒரு சில மருந்துகளை நம்ம கொடுப்போம். இதை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணியோ ஒரு ஸ்கேன் பண்ணியோ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது. மருத்துவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கை கால் அசைச்சு பார்க்கறது, கை காலில் வந்து இருக்கிற நடுக்கத்தை செக் பண்ணி பார்க்கறது, அந்த மாதிரி கிளினிக்கல் டெஸ்டிங் மூலமாக தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்க்கின்சன்ஸ் நோய் வந்தவங்களுக்கு வந்து இயர்லியரான டைமில் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மூலமாக லாங் டேர்மாக பிரச்சனை இல்லாமல் தாத்துக்க முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் போகும்போது வந்து ரொம்ப நடுக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சில லேட்டஸ்ட் அட்வான்சஸ் லைக் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் போன்ற ஒரு சில புது விதமான மருத்துவ முறைகளும் இப்போ வந்திருக்குது. ஸோ அதை வந்து கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்களையும் அதனோட நோயின் கொடிய பிரச்சனையிலேருந்து நம்ம தடுக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கின்சன்ஸ் நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: எனக்கு மேடை ஏறி பேசுறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இருந்தாலும் திடீர்னு 4 வார்த்தை பேசுவார்னு சொல்லிவிட்டீங்க, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு அப்படின்னார் ஒருத்தர். நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் செஞ்சு தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நாம் தர்ம சங்கடம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது தவறுன்னு சொல்கிறார் ஒரு பெரியவர். தர்ம சங்கடம்னா என்னங்கிறதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? மனுஷன் எத்தனையோ தர்மங்களை செய்ய வேண்டியிருக்கு, சில சமயங்களில் ஒன்றுக்கு ஒன்று முரணாக 2 தர்மங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. அந்த சமயத்தில் அவன் அந்த 2 தர்மத்தில் எந்த தர்மத்தை செய்கிறது, எந்த தர்மத்தை விடுறது அப்படின்னு தவிக்கிறான். அதுதான் தர்ம சங்கடம் அப்படின்னார். இதுக்கு எவ்வளோ உதாரணம் இருக்குது. இப்போது ராமாயணத்தை எடுத்துக்குவோமே, அதில் தசரதனுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டது. அதாவது ஒரு பக்கம் கைகேயிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பரதனுக்கு முடிச்சு ஊட்ட வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் அவனுடைய குல மரபுப்படி மூத்தவனுக்கு தான் பட்டம் சூட்டணும், அதாவது ராமனுக்கு பட்டம் கட்டணும். இப்போ என்ன பண்ணுறது? சத்திய தர்மத்தை காப்பாற்றுறதா, மரபு தர்மத்தை காப்பாற்றுறதா? தசரதன் தவிக்கிறான். இதுதான் தர்ம சங்கடம், தர்மத்துக்கு வந்த சங்கடம். கடைசியில் சத்திய தர்மத்தை காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு தசரதன் வர்றான். இருந்தாலும் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, தசரதன் சத்திய தர்மத்தை காப்பாற்ற போக அதுவே அவனுடைய மரபு தர்மத்தை காப்பாற்றிவிடுது. எப்படி தெரியுமா? தான் வந்து முடிசூட்டிக்கணுங்கிற எண்ணம் பரதனுக்கு வராமல் பண்ணிவிடுது. அதனால் தசரதன் ஒரே சமயத்தில் சத்தியத்தையும் காப்பாற்றினான், மரபையும் காப்பாற்றினான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் அப்படின்னு அவனை பற்றி சொல்லுவாங்க. இது தசரதனை பற்றி வாலி சொல்கிற வார்த்தை. அதனால் நமக்கெல்லாம் ஒரே நேரத்தில் பல தர்மங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அதில் எந்த தர்மத்தை செய்யறதுங்கிற சங்கடம் வந்தால் குழப்பிக்கப்படாது. சத்திய தர்மத்துக்கு தான் முதலிடம், எல்லா தர்மங்களையும் விட சத்தியம்தான் உயர்ந்தது. பீஷ்மருக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்தது, அந்த சமயத்தில் அவர் சத்தியத்தை தான் காப்பாற்றுவேன்னு உறுதியாக இருந்தார். அது என்ன தர்ம சங்கடம்னா, வாழ்நாள் பூராவும் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டார். ஆனால் அவருடைய ஆச்சாரியன் பரசுராமரோ, நீ வந்து இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணுங்கிறார். அம்பைய ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் குருவோட கட்டளை, என்ன பண்ணுறது? இவர் சத்தியத்தை தான் காப்பேன் அப்படின்னு திடமாக இருந்தார். அதனால் 2 பேருக்கும் இடையில் சண்டை நடக்குது. கடைசியில் என்ன ஆச்சு? வாய்மை தான் ஜெயிச்சுது, பரசுராமர் தோற்று போனார். இன்றைக்கு இந்த தகவலை கேட்குறவங்க இனிமேல் தர்ம சங்கடம் ஏற்பட்டால் எப்படி முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆக தர்ம சங்கடம்ங்கிறது ஏதோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம், ரொம்ப கஷ்டமாக போச்சுங்கிற அர்த்தம் இல்லை. ஒரே நேரத்தில் இரண்டு தர்மங்களை செய்ய வேண்டி வந்தால்

0: எதை செய்கிறது, ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது எதை செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது. இந்த பழைய சம்பவங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான், கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. சார், எங்கள் அப்பா தஞ்சாவூரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கார், கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கார், எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது சார், இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னா. நான் பார்த்தேன், தம்பி இதில் குழப்பமே வேணாம், உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அதையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தேன். அவன் கோபமாக என்னை முறைச்சி பார்க்குறான், சார் எங்கள் அப்பா பார்க்குற பொண்ணு எனக்கு இல்லை சார், அவருக்கு, அதுதான் எனக்கு தர்ம சங்கடம் அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட தர்ம சங்கடங்களும் உண்டு. அதனால் வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த சங்கடம் வந்தாலும் சத்திய தர்மத்தை காப்பாத்தினா மற்றது எல்லாமே சரியாக போகும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா. வணக்கம் நேயர்களே,

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்ககிரி கோட்டை. கொங்கு நாட்டின் பெருமையை பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக விளங்குகிறது சங்ககிரி கோட்டை. மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த கோட்டை பல நூற்றாண்டுகளாக அரசியல், ராணுவம், வணிகம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் முக்கிய மையமாக இருந்தது. இன்றும் அதன் மதில்கள், வாயில்கள், கொத்தளங்கள், பழமையான கட்டிடங்கள் அனைத்தும் அந்த பெருமை மிக்க காலத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன.

ஓமை கடவுளை படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:39:25. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள ஓர் அறிவிப்பு, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இலவச மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதியுள்ள எஸ்சி எஸ்டி வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்படவுள்ள பயிற்சி பாடநெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக தானியங்கி கணக்கியல் மற்றும் பதிப்பக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர், வயது வரம்பு 1/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு பயிற்சிகளில் சேரும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம் N6 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 என்ற முகவரியில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை சுய சான்றொப்பமிட்ட தேவையான அனைத்து ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, சாதிச் சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு பரிமாற்ற பதிவு நகல், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 8870073622, மற்றொரு எண் 9629342446.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சங்ககிரி கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சங்ககிரி என்ற பெயர் இரண்டு சொற்களால் உருவானது. சங்கு என்பது சங்கு வடிவத்தை குறிக்கும், கிரி என்பது மலை என்று பொருள். மலை சங்கு போன்ற வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த பெயர் ஏற்பட்டதா கூறப்படுது. சேலம் நகரத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த சங்ககிரி அமைந்துள்ளது. மலைமேல் அமைந்திருப்பதால் சுற்றியுள்ள பகுதிகளை முழுமையாக கண்காணிக்க ஏற்ற இடமாக இது விளங்கியது.

0: வரும் எந்த கதையின். தக் லைஃப் படத்திற்காக தீ பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:46.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:46:20. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சங்ககிரி கோட்டை பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட கட்டிடக்கலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சங்ககிரி கோட்டை சுமார் 14 பாதுகாப்பு மதில்களையும் பல வாயில்களையும் கொண்டுள்ளது. மலைமேல் ஏறி செல்லும் பாதை இயற்கையாகவே பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. கோட்டைக்குள் பழமையான கோவில்கள், பள்ளிவாசல், தானிய கிடங்குகள், வீரர்கள் தங்கிய இடங்கள், நீர்த்தொட்டிகள், காவல் கோபுரங்கள் போன்றவை காணப்படுகின்றன. மழைநீரை சேமிக்கக்கூடிய சிறந்த முறைகளும்

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கிற சங்ககிரி கோட்டை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். திப்பு சுல்தான் தனது தென்னிந்திய பாதுகாப்பு அமைப்பில் சங்ககிரி கோட்டைக்கு முக்கிய இடம் அளித்தார். இங்கிருந்து சேலம் மற்றும் கொங்கு நாட்டின் பல பகுதிகளை கண்காணிக்க முடிஞ்சதால் இது ஒரு முக்கிய இராணுவ தளமாக இருந்துச்சு. இந்த கோட்டையோட மாவீரன் தீரன் சின்னமலையின் பெயரும் இணைக்கப்படுகிறது. ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் சங்ககிரி கோட்டையின் சிறையில் வைக்கப்பட்டு பின்னர் 1805 தூக்கிலிடப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. எனவே இது சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது இந்த சங்ககிரி கோட்டை.

திருமாணிக்கம் படத்திற்காக திப்பு மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:57:40. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர்

மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 12 மணிக்கு ஷென்பா என்றொரு செவிலித்தாய் எழுத்தாக்க நாடகம், எழுத்தாக்கம் ஜி. நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ஜே. ஃபெமினா, ஆர். பாலசுப்ரமணியன், எஸ். சாந்தி, ஜி. வாசுதேவன், மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ். சரவணன், டி. பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சங்ககிரி கோட்டையை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதனோட சுற்றுலா சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் என்னன்னா இன்று சங்ககிரி கோட்டை வரலாற்று ஆர்வலர்கள், மாணவர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் இயற்கை விரும்பிகளை ஈர்க்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது. மலை உச்சியிலிருந்து சேலம் மாவட்டத்தின் அழகிய காட்சிகளை இங்கேருந்து ரசிக்க முடியும். சங்ககிரி கோட்டை என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கோட்டை மட்டுமல்ல, அது தமிழகத்தின் வரலாறு, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை அறிவு மற்றும் சுதந்திர போராட்ட நினைவுகளை தாங்கி நிற்கக்கூடிய ஓர் அரிய பாரம்பரிய சின்னமாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சங்ககிரி கோட்டையை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாமா நேயர்களே? இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய நகர் உலா.

0: நாளைக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய நிலவரங்கள் மற்றும் உலகளாவிய சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய உணவு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பன்னீர் என்ற பெயரில் பாலின் மூலப்பொருட்கள் அல்லாத பிற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு பன்னீர் என்ற சொல்லை பயன்படுத்தி விளம்பரம் செய்ய தடை விதித்துள்ளது. பாரம்பரிய பன்னீர் அல்லாத இத்தகைய பொருட்கள் குறித்து நுகர்வோர் தவறாக புரிந்து கொள்வதை தவிர்க்கவும் அவற்றின் உற்பத்தி மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகிறது. உற்பத்தி, வடிவமைப்பு மற்றும் புத்தாக்கத்திற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் 2014 ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பல்வேறு துறைகளில் உற்பத்தி, முதலீடு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை விரிவுபடுத்தி நாட்டின் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு கடலோர ஆந்திரம் மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஒடிசா பகுதிகளில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது. எனினும் அதன் தாக்கத்தால் ஒடிசாவின் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. உஸ்பெகிஸ்தானின் சாமர்கண்டில் நேற்று நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 8வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி மற்றும் அஜர்பைஜான் அணிகளுக்கு இடையிலான போட்டி டிராவில் முடிந்தது. ஜப்பானின் நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் கமல்ஜீத் மற்றும் சுர்க்ஜித் சிங் ஜோடி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:02. தகவல் தளம்.

வானத்தை பார்த்து வியந்த மனிதன் ஒரு நாள் அந்த வானத்தை ஆராயத் தொடங்கினான். செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகள், விண்வெளி பயணங்கள் என்று மனிதனின் கனவுகள் விரிவடைந்த போது, அந்த கனவுகளை அறிவியலாகவும் தொழில்நுட்பமாகவும் மாற்றிய விஞ்ஞானிகள் பலர். அவர்களில் இந்திய விண்வெளி திட்டத்தின் வளர்ச்சியில் மிக முக்கியமானவர் பேராசிரியர் சதீஷ் தவான். இன்று இந்திய விண்வெளி திட்டத்தின் சிற்பி சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தினம். இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களின் கண்டுபிடிப்புகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களின் கண்டுபிடிப்புகள் குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சதீஷ் தவான் அவர்கள் 1920 செப்டம்பர் 25 அன்று ஸ்ரீநகரில் பிறந்தார். அறிவியல் மற்றும் கணிதத்தின் மீது சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஆர்வம் இருந்தது. அவர் இந்தியாவிலும் பின்னர் அமெரிக்காவிலும் உயர் கல்வி பயின்றார். அமெரிக்காவின் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எனப்படும் கால்டெக் நிறுவனத்தில் உயர்கல்வி மேற்கொண்ட அவர் திரவ இயக்கவியல் மற்றும் காற்றியக்கவியல் துறையில் ஆழமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவரது அறிவியல் ஆர்வம் பின்னாளில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவு வாகன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக அமைந்தது.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களோட கண்டுபிடிப்புகள் பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சதீஷ் தவான் அவர்களின் முக்கிய அறிவியல் பங்களிப்புகளில் ஒன்று பவுண்டரி லேயர் தொடர்பான ஆராய்ச்சிகள். ஒரு விமானம் காற்றில் பறக்கும்போது அதன் இறக்கைகள் மற்றும் உடற்பகுதியை சுற்றி காற்று எவ்வாறு நகர்கிறது, காற்றின் வேகம் எவ்வாறு மாறுகிறது போன்ற கேள்விகள் விமானம் மற்றும் ராக்கெட் வடிவமைப்பில் மிகவும் முக்கியமானவை. சதீஷ் தவானின் ஆராய்ச்சிகள் இந்தியாவில் ஏரோடைனமிக்ஸ் மற்றும் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் துறைகளின் வளர்ச்சிக்கும் உதவின.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களோட கண்டுபிடிப்புகள் பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சதீஷ் தவான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு நிறுவனத்தில் பேராசிரியராகவும் பின்னர் இயக்குநராகவும் பணியாற்றினார். அங்கு திரவ இயக்கவியல் மற்றும் காற்று இயக்கவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை வலுப்படுத்தினார். இந்தியாவில் முதல் சூப்பர் சோனிக் விண்ட் டனல் அமைப்பை உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்களிப்பு செய்தார். சூப்பர் சோனிக் என்பது ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகம். ராக்கெட்டுகள் மற்றும் விமானங்கள் மிக அதிக வேகத்தில் செல்லும் போது அவற்றை சுற்றியுள்ள காற்றின் நடத்தை எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்ய விண்ட் டனல் போன்ற கருவிகள் மிகவும் முக்கியமானவை.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களோட கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1972 சதீஷ் தவான் அவர்கள் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றார். அதே காலகட்டத்தில் அவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நிறுவனங்களையும் ஆராய்ச்சி திட்டங்களையும் ஒருங்கிணைத்தார். சதீஷ் தவான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று SLV-3. SLV என்பது சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களோட கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். SLV அப்படின்றது வந்து சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னோம். இந்தியாவே தயாரித்த ஏவு வாகனம் மூலம் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்பது இந்திய விஞ்ஞானிகளின் மிகப்பெரிய இலக்காக இருந்தது. 1980 SLV-3 ஏவுதல் திட்டம் வெற்றி பெற்றது. 1980 ஜூலை மாதம் 18 அன்று SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அதன் மூலம் ரோகிணி RS-1 செயற்கைக்கோள் பூமியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்தியா தனது சொந்த ஏவு வாகனம் மூலம் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்திய நாடுகளின் வரிசையில் இணைந்தது.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களோட கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு,

வானிலை கணிப்பு போன்ற துறைகளில் செயற்கைக்கோள்கள் பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் சதீஷ் தவான் அவர்களது காலத்தில் மிகவும் வலுப்பெற்றன அப்படின்னு தான் சொல்லலாம். நேரம் 8:49.

இன்றைய தகவல் தளத்தில் சதீஷ் தவான் அவர்களோட பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரோட கண்டுபிடிப்பை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூமியை விண்வெளியிலிருந்து கவனித்து அதன் நிலம், நீர்நிலைகள், காடுகள், விவசாய பகுதிகள் போன்றவற்றை பற்றி தகவல்களை பெறுவது ரிமோட் சென்சிங் எனப்படுகிறது. இந்தியாவின் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் திட்டங்களின் வளர்ச்சிக்கு சதீஷ் தவான் காலத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. சதீஷ் தவான் 2002 ஜனவரி மாதம் 3 அன்று மறைந்தார். அவரது நினைவாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்தியாவின் முக்கிய விண்வெளி ஏவுதளத்திற்கு சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் SDSC என்று பெயர் சூட்டப்பட்டது.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கேவி பழனிவேல் அவர்கள் தவில். அருள்புரி ஐங்கரணி. சரஸ்வதி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

நேரம் 9:31 பத்து நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயக்கம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக இயல் இசையிலுசித்த அருணகிரிநாதர் திருப்புகழ் தேஷ் ராகம் ரூபகதாளம்.

0: அதாவது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் வாரணாசியிலிருந்து வதோதரா வழியாக வத் நகர் வரை பயணம் மேற்கொண்டு வரும் சேவா யாத்திரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அனைவரின் பங்களிப்பும் பங்கேற்பும் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று பிரதமர் கூறியுள்ளார். மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் உற்பத்தி, முதலீடு மற்றும் தொழில்துறை திறன்கள் விரிவடைந்துள்ளன. மின்னணு உற்பத்தி துறையில் 2014-15 ஆண்டில் சுமார் 190,000 கோடி ரூபாயாக இருந்த மின்னணு உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்து 2025-26 ஆண்டில் சுமார் 1,300,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தை ஒட்டி பிரான்ஸ் தலைமையில் நடைபெற்ற 2வது G7 நாடுகளின் வளர்ச்சிக்கான அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்திய வெளியுறவுச் செயலர் திரு சிபி ஜார்ஜ் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், சர்வோதய கொள்கையை அடிப்படையாக கொண்டு மக்கள் நலனை மையமாக வைத்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையை இந்தியா பின்பற்றி வருகிறது என்று கூறினார். இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு உரையாற்றவிருந்த ஐநா பொது அவை கூட்ட அரங்கிலிருந்து ஏராளமான ஐநா பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர். காசா மற்றும் லெபனான் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு கலப்பு அணிகளுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் கமல்ஜீத் மற்றும் சுருச்சி சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் தென்கொரிய அணி வெள்ளி பதக்கமும் ஈரான் அணி வெண்கலப் பதக்கமும் கைப்பற்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்

வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களையெல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஐடியில் ஃபேஸ்புக்கோட கேட்டாலே இணைக்கும்மோட போஸ்டரில் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்ப பாடலின் படம், பாடலின் முதல் வரி, யார் யார் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, இதை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரயில் பயணங்களில் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடலூர் துறைமுகம் சுரேஷ்.

நேரம் 10:08. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் என்ற நேயரின் விருப்பமாக வருகிறது. படம் சிஐடி சங்கர்.

நேரம் 10:11:40. கேட்டால இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் மந்தைவெளி விநாயகம் என்ற நேயர் விரும்பி கேட்டது. படம் ஒரு ஓடை நதியாகிறது.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோவை புதூர் சிவசுப்பிரமணியன். இவர் விரும்பி கேட்டிருப்பது படம் கண்ணன் என் காதலன்.

நேரம் 10:19 35 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் மழலை பட்டாளம் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியன்.

இருக்குன்னு சொல்றேன்பா.

0: போனப்புறம் சொல்றேன்பா, தலை எண்ணி பாருப்பா. போனப்புறம் சொல்றேன்பா,
1: போறது எங்கப்பா?
0: போனப்புறம் சொல்றேன்பா,
2: தண்டு மாடல் வண்டி இது தள்ளி விடுங்க, எங்க வேலை ஏறி கொஞ்சம்
0: கோபாலா.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் இதய கோயில் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்னை அந்தோணிராஜ்.

நேரம் 10:34. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் சென்னை சுகன்யா பாரத் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் விரும்பி கேட்டிருப்பது. படம் அந்தமான் காதலி.

நேரம் 10:39. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோவூர் சூரியமூர்த்தி விரும்பி கேட்டிருப்பது. படம் மயங்குகிறாள் ஒரு மாதம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் மன்னவன் வந்தானடி படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம், தி கனகராஜ், ஜெயக்கொடி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் ஜட்டேரி வேல்முருகன் என்ற நேயரின் விருப்ப பாடல். படம் தாய் மனசு.

நேரம் 10:52. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் மதுரை குமரன் ஸ்ரீதேவி சூர்யா வாசுகி பார்கவி மணிமாலா இவர்கள் விரும்பி கேட்டிருப்பது வில்லன் படத்திலிருந்து பாடல்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல். முகவூர் முத்துகிருஷ்ணன், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவர்கள் விரும்பி கேட்டிருப்பது. இவர்களுக்காக வருகிறது விக்ரம் பட பாடல்.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் முனைவர் ஆ. மணி, பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையிலே பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அந்த கல்லூரியினுடைய இணைத் தேர்வாணையராக நான்கு

0: கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: நான் முனைவர் ஆ மணி. பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அந்த கல்லூரியினுடைய இணைத் தேர்வாணையராக 4 ஆண்டுகள் நான் பணி செய்துள்ளேன். இதுவரை 83 நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்டிருக்கின்றேன். மகாகவி பாரதியாருடைய நாட்டுப்பாட்டு என்ற நூலுடைய முதல் பதிப்பு 1917 வந்தது. அந்த பதிப்பு இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பதிப்பு. அதை கண்டறிந்து அந்த நூலை பற்றிய ஆய்வுகளோடு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரபல நாளிதழிலே 1 நூற்றாண்டு மர்மத்தை அவிழ்த்த புதுச்சேரி பேராசிரியர் என்று பாராட்டி செய்தி வெளிவந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை மலர்களிலும் கருத்தரங்க தொகுப்புகளிலும் வெளியிட்டிருக்கின்றேன். ஆய்வறிஞர் ஈ கி ராமசாமி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நான் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து முடித்திருக்கின்றேன். அந்த ஆய்வினுடைய தலைப்பு குறுந்தொகை உரை நெறிகள் என்பதாகும். 2011 அது நூலாக வெளிவந்திருக்கிறது. குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளிலே அது ஒரு முதன்மையான ஆய்வு என்று பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த நூலை மதிப்பீடு செய்த உலக பேரறிஞர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள், அவர்கள்தான் தமிழ் செம்மொழி என்று அறிவிப்பதற்கான சான்றிதழை வழங்கியவர். அவர் என்னுடைய ஆய்வேட்டை சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கப் போகும் ஆய்வு என்று பாராட்டியிருக்கின்றார். குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடம் இளம் அறிஞர் விருதினை 2013 நான் பெற்றிருக்கின்றேன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதனுடைய பவள விழா ஆண்டிலே தமிழ்நாடு அரசு வழங்கிய இளம் தமிழ் ஆய்வாளர் என்ற விருதையும், அதேபோன்று தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 2022 சிறந்த நூலாசிரியர் விருதையும் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை சரித்திர கும்மி என்ற நூலுக்காக அந்த விருது கிடைத்தது. 2023 புதுச்சேரி அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை வழங்கிய சிறந்த ஆய்வு நூலுக்கான தொல்காப்பியர் விருதையும் பெற்றிருக்கிறேன். 2023 கோவை உலகத் தமிழ் பண்பாட்டுக் கழகம் வழங்கிய சிறப்பு விருது, 2024 தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது, தொல்காப்பியம் பொருண்மை நோக்கு பதிப்பு கூற்று என்ற நூலுக்காக, அதுபோல அகில இந்திய சமூக நல அமைப்பு வழங்கிய தமிழறிஞர் ஊவேசா என்ற விருது, இந்திய அரசினுடைய நிறுவனமாகிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழங்கிய சிறந்த எழுத்தாளர் விருது, அதுபோல புதுவை திருக்குறள் மன்றம் வழங்கிய திருக்குறள் மன்ற விருது 2026 பிப்ரவரியில் அது வழங்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருதை சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் என்ற நூலுக்காக பெற்றிருக்கிறேன். இந்திய அரசினுடைய நிதி நல்கை பெற்று தேசிய அளவிலான 4 கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறேன். அதுபோல தாகூர் கலைக்கல்லூரியிலே பணியாற்றிய காலத்திலே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய உதவியோடு மக்கள் தகவலியல் சான்றிதழ் என்ற பாட வகுப்பை மாணவர்களிடம் கட்டணம் ஏதும் பெறாமல் 3 ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றேன். தேசிய மாணவர் தரைப்படை அணியின் அலுவலராக 2 ஆண்டுகள். இப்படி என்னை பற்றிய செய்திகள் சிலவற்றை சொல்லலாம் ஐயா.
1: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன் இந்த தலைப்பில் தான் உங்கள்கிட்ட பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இப்போ முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சங்கம் அப்படிங்கிற சொல்லே வந்து நம்ம பழந்தமிழில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இலக்கியங்களில் கூட கிடையாது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்னா, சங்கம் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் இருக்குதா இல்லையா, என்ன ஏது, அது சம்மந்தமாக செய்திகளை சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பாங்க. இப்போ நாம் சங்க இலக்கியம் அப்படிங்கிற சொல்லுகிற நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு அந்த 2 நூல்கள், ஏறத்தாழ 18 நூல்கள். அந்த நூல்களில் சங்கம் என்ற சொல் இல்லைங்க, அது உண்மைதான். நீங்கள் கேட்கறது 100க்கு 100 சரி. ஆனால் சங்கம் என்ற அமைப்பே அந்த காலத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சங்கம்ன்ற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படி அப்படி ஒரு அமைப்பு இருக்க முடியும்னு நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு நியாயமான ஒரு வினாவாகத்தான் தெரியும். ஆனால் நாம் அடிப்படையில் சில செய்திகளை புரிந்து கொள்ளணும். சங்கம்ங்கிற வார்த்தை இல்லை என்றாலும் கூட அந்த அமைப்பை குறிக்கிற வேற வார்த்தைகள் நிறைய இருந்தன சங்க காலத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கத்தமிழ் நூல்கள்லேயே அந்த சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மதுரையில் தமிழ்ச்சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு 10 பாட்டில் வருகிற மதுரை காஞ்சியில் தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் என்று ஒரு பாடலடிகள் வருதுங்க. நிலம் தரு திருவின் நெடியோன் என்ற பாண்டிய மன்னனுடைய அவையில் புலவர்கள் ஒன்றாக இணைந்து பாடல்களை பாடினாங்க, செயல்களை இயற்றினாங்கிறதுக்கு இந்த பாட்டு சான்றுங்க. புறநானூற்றில் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலை

0: பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைகை என் நிலவரை அப்படின்னு ஒருத்தன் வஞ்சினன் சொல்கிறான். அந்த பாட்டில் மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக மாங்குடி மருதன் என்ற புலவர் இருந்தாருங்கிறதும், அவருடைய தலைமையில் புலவர்கள் பலர் சேர்ந்து பாடல் பாடினாங்கிறதும், அந்த சங்கத்தினுடைய புரவலராக அந்த பாண்டியன் இருந்தான்ங்கிறதும் தெரியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, சிறுபான்மையினர் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை என்று வருதுங்க. அப்போது மதுரையில் தமிழ் நிலைபெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் பார்க்குறோம். இதை தவிர தொல்காப்பியத்திலே அவைங்கிற சொல் வந்துடுதுங்க. அவையை அடக்குகிற பாட்டை அவையடக்கியல் என்று தொல்காப்பியர் சொல்கிறாரு. அது ரெண்டு இடங்களில் தொல்காப்பியத்தில் வருது. அது மட்டும் இல்லை, அவை என்ற சொல் இப்போ மோகூர் அவை, அதுபோல் பாண்டியன் அவை என்றெல்லாம் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் வருகிறத நம்ம பார்க்குறோம். அவையத்து அப்படிங்கிற சொல்லும் வருகிறது. இப்படி பல சொற்கள் வருகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இடைக்கால இலக்கியங்களில் ஏதாவது இருக்குதா சங்க காலத்துக்கு பின்னாடி வந்ததில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கேயும் சங்கத்தை பற்றின குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திருநாவுக்கரசர் சிவபெருமான சங்கத்தோடு இணைத்து போற்றி பாடுகிறத நம்ம பார்க்குறோம். தருமி அப்படிங்கிற ஒரு ஏழைப்புலவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடலை அவர் எழுதி கொடுத்தாருங்கிறத, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று திரு நாவுக்கரசர் பாடுறாருங்க. அப்போது இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். பின்னாடி கல்லாடத்தில் பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் இந்த செய்திகள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாக சொல்லப்படுகிற சின்னமனூர் செப்பேடு, அந்த செப்பேட்டில் மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று வருகிறதுங்க. மதுராபுரியில் ஒரு சங்கம் இருந்தது, அந்த சங்கத்தில் அவர்கள் மகாபாரதத்தை தமிழ்படுத்தி எழுதினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, வடமொழிகள் நூல்களில் ஏதாவது இருக்குதான் நீங்கள் கேட்டிங்கன்னா, வடமொழி இலக்கியம் என்று நாம் கருதுகிற வால்மீகியினுடைய ராமாயணத்தில் சங்கம் இருந்ததற்கு ஒரு இடம் சான்றாக இருக்கிறதுங்க. சீதையை தேடுறதுக்கு வானர வீரர்கள் போகிறாங்க. அவர்களை பார்த்து சுக்ரீவன் சொல்கிறான், பொதிகை மலையில் அகத்திய முனிவருடைய தமிழ்ச்சங்கம் உள்ளது, அதனை காண்பீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ அகத்தியர் இருந்த ஒரு புதிய தமிழ்ச்சங்கம் இருந்ததை நம்ம அந்த பாட்டில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிளினி தாளமி போன்ற மேல்நாட்டு அறிஞர்களும் இன்னும் இலங்கையினுடைய வரலாற்று நூல்களிலும் கூட நீங்கள் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்புகள் நிறைய பார்க்க முடியும். இது முதல் சங்கம் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மதுரையில் இருந்தது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. மூன்றாம் சங்கம் இப்போது இருக்கிற மதுரையில் இருந்தது என்றெல்லாம் இறையனார் களவியல் உரையில் ஒரு குறிப்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1901ஆம் ஆண்டு மே மாதத்தில் பாண்டித்துறை தேவர் ஒரு தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தொடங்கினார். அது 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி சங்கம் இருந்ததற்கான நிறைய குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போது நாம் ஒன்று பார்க்கணும். இப்போது நீங்கள் நக்கீரர் பெயரில் வழங்குகிற அந்த உரையில் பார்த்தீங்கன்னா, அவர் கடைச்சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தார், சிறு மேதாவியாரும் சேந்தம்பூதனாரும் அடிவுரை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் என்று ஒரு பட்டியல் சொல்கிறார். அதே போல் நூல்களுடைய பட்டியல் சொல்லும்போது நெடுந்தொகை 400ம் குறுந்தொகை 400ம் நற்றினை 400ம் புறநானூறும் 500ம் 10 150 களியும் 70 பரிபாடலும் என்று ஒரு பட்டியல் தரார். இதில் இருக்கிற புலவர்கள் பல பேர் இன்னைக்கு நாம் சங்க இலக்கியம் என்று சொல்கிற நூல்கள்லேயும் இருக்கிறாங்க. அந்த நூல்களும் அந்த பட்டியலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அது காலந்தோறும் அரசர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதுவரை நாம் பார்த்த சான்றுகள் நமக்கு தெளிவு கொடுத்துகின்றன.
1: நிச்சயமா, அதுவும் குறிப்பாக நீங்கள் சங்கம் அப்படின்னாவே மதுரையை வந்து தொடர்புபடுத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த மதுரைங்கிற பேர் வந்ததுக்கு கூட ஒரு காரணம் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய முடியிலேருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம், ஒரு மதுரம் அது விழுந்த இடம். அந்த இடம் தான் வந்து அந்த மதுரம் விழுந்த இடம் மதுரை அப்படின்னு போய் மதுரை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லாடல்லாம் இருக்குது. இப்போ ஒரு திரைப்பட பாடல் ஒன்று கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லுங்களேன்.
0: இப்போ சங்கம் பற்றி பேசி கொண்டிருந்ததுனால பாரதிதாசனார் எழுதிய சங்கே முழங்கு என்ற பாட்டு, கலங்கரை விளக்கம் என்ற படத்தில்.
1: அது ஒரு வீரத்தை குறிக்கிற மாதிரியான பாட்டாச்சு.
0: கண்டிப்பாக
1: உணர்ச்சி வசப்பட வைக்கும் எல்லாரையும். அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி சங்கம் அப்படிங்கிற சொல்லு சங்க இலக்கியங்களில் இல்லை அப்படின்னாலும் அது மாதிரியான செய்திகள் பல்வேறு இருக்குது. அதனால் சங்கம் இருந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சங்க இலக்கியம் பற்றி அறிய வேண்டிய சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: இப்போ தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மதுரை என்று புலவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோங்க. அப்போ மதுரை தான் தமிழ் மொழிக்கான ஒரு நிலைக்களமாக இருந்ததுங்கிறதையும் பார்க்குறோம். பழங்காலத்தில் மதுரையை ஆண்ட மன்னர்கள் தான் பழம் பாடல்களை எல்லாம் தொகுத்து அதை பாதுகாக்கிற பணியை செய்திருக்கிறாங்க. பதினெண் மேல்கணக்கு என்று சொல்கிற 18 நூல்கள், அதான் 8 தொகை 10 பாட்டு. அதில் 16 நூல்களை தொகுத்தவர்கள் பாண்டியன் மன்னர்கள் தான், மதுரையினுடைய ஆட்சியாளர்கள் தான். 500, 1010 இந்த 2 நூல்கள் மட்டும் சேர நாட்டைச் சேர்ந்த வஞ்சி நகரத்தை தலைநகராக கொண்ட அரசர்களால் தொகுக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். பழங்காலத்தில் உரையாசிரியர்கள் சங்க

0: இலக்கியம் அப்படிங்கிறத பாட்டும் தொகையும் என்று பழக்கப்படுத்தினாங்க. இளம்பூர்னுடைய உரையிலும் பேராசிரியருடைய உரையிலும் இன்னும் பல உரையாசிரியர்களுடைய உரையிலும் அது பாட்டும் தொகையும் என்று தான் பயன்படுத்தப்பட்டது. பாட்டுனா 10 பாட்டு, தொகைனா 8 தொகை என்பது நமக்கு நினைவில் இருக்கு. நன்னூலுடைய உரையாசிரியரான மயிலைநாதர் கூட எண்பெருந்தொகை என்று அதுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. நம்ம 8 தொகை என்று சொன்னதை அவர் எண்பெருந்தொகை என்று பயன்படுத்துகிறார். 10 பாட்டையும் பயன்படுத்துகிறார். இன்னும் பல சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்போது நாம் அவர் காலத்தில் இப்படி எண்பெருந்தொகை என்று அடிக்கிற வழக்கமும் இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10 பாட்டுங்கிறது இளம்பூர்னருக்கு முன்னாடி இருந்தே இருந்து வந்த ஒரு வழக்கம் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 10 பாட்டு அப்படிங்கிற நூலுக்கு, 8 தொகை என்ற நூலுக்கு 12 பாட்டியல் என்ற ஒரு நூல் இலக்கணம் சொல்லுதுங்க. சங்க இலக்கியத்திலேயே கலித்தொகை வந்து 1887 சீவை தாமோதரம் பிள்ளை என்பவரால் முதன்முறையாக அச்சிடப்பட்டது. சங்க நூல் அப்படிங்கிற பெயரில் அச்சான முதல் நூல் அதுதானுங்க. அந்த நூலில் அவர் கலித்தொகை சங்க நூல் என்று தான் குறிச்சிருக்கிறாரு. அதே போல் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் வந்து சங்கத்தொகை நூல்கள், சங்க நூல் பயிற்சி, பழைய சங்க நூல்கள் என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். 1940 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற ஒரு அமைப்பு பாட்டும் தொகையும் சங்க இலக்கியம் என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிட்டாங்க. அங்கே தான் சங்க இலக்கியம் அப்படிங்கிற தொடர் இந்த சங்க நூல்களுக்கெல்லாம் உரியதாக பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோங்க. இதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்களுடைய எண்ணிக்கையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்கிறமே தவிர 18 நூல்னு சொல்கிறமே தவிர எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னா 2381 பாட்டு இருக்குங்க. அதில் அகத்திணை பாடல்கள், காதல் பாடல்கள் மட்டும் 1862ங்க. மீதம் இருக்கிற அந்த பாடல்களை பாடினவங்க புறப்பாடல்களை பாடியிருக்கிறாங்க. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 473. 473 பேர் சேர்ந்து இந்த 2381 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல இன்னொன்றையும் நினைவு வச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா கிடைச்ச பாடல்கள் தான் நமக்கு 2381 தவிர பாடின பாடல்கள் கிடையாது. பாடினதில் காணாமல் போனது போக, தொகுக்கப்பட்டதில் காணாமல் போனது போக மீதம் இருக்கிற பாடல்களை தான் நம்ம இந்த வகையில் பார்க்குறோம். அப்போது நம்ம சங்ககாலம் எதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த முன்னாடி நிகழ்ந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சங்ககாலம்ங்கிறது கிமு 2 to கிபி 2 என்று சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிபி 2 அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிற இலங்கையினுடைய மன்னனாக இருந்த 2 கயவாகு என்ற மன்னனுடைய காலம்ங்க. அது நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இந்த கிமு 2 எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி தான். அதையும் நம்ம சொல்லலாம். புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்கமேட்டில் அகழாய்வுகள் நடந்தன. அந்த அகழாய்வுகளின் வழியாக தமிழ்நாட்டுக்கும் ரோம் நகரத்துக்கும் இருந்த தொடர்புகள் அறிய வந்தன. அதனுடைய காலம் தான் கிமு 2. அந்த வகையில் நாம் சங்க காலத்தினுடைய மேல் எல்லையை குறிக்கிறதுக்கு நம்ம அரிக்கமேடு அகழாய்வு தான் ஒரு மிகப்பெரிய தரவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா, அதாவது புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு, அதுதான் வந்து சங்க இலக்கியத்தோட தொடங்கின காலம் என்ன அப்படிங்கிறத வந்து உறுதி செய்து அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கு. இப்போ வந்து சார், நம்ம சங்க இலக்கியத்தில் முருகன், இதுதான் நம்ம வந்து குறிப்பாக அதை பற்றி பேச போகிறோம். எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சங்க தமிழ் முருகன் பாடல்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த நூல் உருவானத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? எந்த சூழ்நிலையில் இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? அதை எப்படி தொடங்கினீங்க? என்ன நடந்தது? இதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: ஒரு நூலை உருவாக்கும் போது அதுக்கு சில அடிப்படைகள் வேணும். முக்கியமாக அந்த நூலை எழுதணுன்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. அந்த எண்ணம் எப்படி எனக்கு தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புதுச்சேரியில் ஒரு பேராசிரியர் முனைவர் ரா கோதண்டராமன் ஐயானுங்க. அவங்க செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் ஆய்வறிஞராக இருந்தவருங்க. நம்ம புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டின் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய முதல் இயக்குநராகவும் இருந்தவர். அவரை அடிக்கடி நான் போய் பார்க்கறது வழக்கம். அவர் போகும்போதெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாருங்க. அப்படி சொல்லும்போது இந்த வடமொழியிலையும் தமிழ்லேயும் இருக்கிற முருகன் பத்தின செய்திகளை எல்லாம் தொகுத்து நீங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும், அதை யாராவது செய்யணும், ஆனால் நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை அவர் சொன்னாருங்க. அவர் சொன்னபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வடமொழி நூல்களையும் இப்படி எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிற புரியலை. இருந்தாலும் ஐயா, நான் முயற்சி செய்கிறேன், என்னால் ஆனதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலுக்காக புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கும் போது நீங்கள் நேர்காணல் செய்யும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த சங்கத்தமிழ் முருகனை பற்றி ஏதாவது புதிய செய்திகள் நீங்கள் தொகுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. இந்த 2 தாங்க அந்த நூலை நான் உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா நீங்கள் ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஏற்கனவே ஒரு பேராசிரியர் அதை கேட்டிருக்கிறார். அப்போது இந்த ரெண்டும் இணைஞ்சு எனக்கு உள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ நம்ம முதல்ல இந்த நூலை நம்ம உருவாக்கணும், அதுக்கான என்ன செய்யலாம் அப்படின்னு போகும்போது முதல்ல சங்க பாடல்கள்

0: எல்லாம் தொகுத்து அதில் முருகன் பற்றிய பாடல்களை எல்லாம் தொகுத்து பார்க்கலாம்னு தோணுச்சுங்க. அது ரொம்ப எளிமையான பணியாக இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தமிழ் முருகனை பற்றி நிறைய பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் போய் படித்தா அவங்க அந்த முருகனை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தான் தெரியுது. அந்த பாடல்கள் என்ன சொல்லுது, அந்த பாடலுடைய ஒரிஜினலாக இருக்கிற கருத்து என்ன, அதையெல்லாம் அதில் தெரிஞ்சுக்க முடியலைங்க. அப்புறம் என்ன செஞ்சேன்னா, உட்காந்து 2381 பாடல்களையும் எடுத்து உட்காந்து பார்த்து ஒரு 39 பாடல்கள் தேர்ந்தனங்க. அந்த அடிப்படையில் அந்த நூலை நான் உருவாக்கினேன். அந்த நூலை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒருவர் பேராசிரியர் ரா கோதன்ராமன் ஐயா, இன்னொரு மயிலாடுதுறை செந்தில்குமார் நீங்கள். அவங்க ரெண்டு பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: திருவருள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று ஒரு பாட்டு, முருகனை பற்றின செய்தி என்பதனால அதுவும் முருகன் பற்றிய பாடலாகவே நம்ம கேட்டால் நல்லாயிருக்கும்.
1: நிச்சயமாக தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகம் எங்கும் நம்பப்படுது. அந்த விதத்தில் இந்த பாடல் வந்து உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்கணும் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன். அந்த பாடலை இப்போ கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதிலும் குறிப்பாக வந்து சங்க இலக்கியம் பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் அந்த நூல் உருவான வரலாறு பற்றியும் சொன்னீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, முருகன் அல்லது அழகு, இது வந்து திருவிக்க சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது சம்பந்தமாக குறிப்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னதுனால அந்த சங்கத்தமிழ் முருகன் அந்த நூலுக்கு கிடைத்த ஒரு சிறப்பையும் நான் இங்கே சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு நான் வந்து விடுகிறேன். சங்கத்தமிழ் முருகன் பாடல்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நூலுக்கான விருதும் 75,000 ரூபாய்க்கான பரம்பரிசும் கிடைத்தது. அதுக்கும் நான் நன்றி செலுத்த
0: கடமை. பாராட்டுகளை நாங்கள் சொல்கிறோம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போது இந்த முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலில் திருவிக்கா வந்து ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொன்னாருங்க. அந்த நூல் உருவானதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியிலிருந்து குமரன் ஒரு மாத இதழ் வந்ததுங்க, திங்கள் இதழ். அந்த இதழில் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதினாருங்க. அந்த கட்டுரை எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. அதை நூலாக வெளியிடுங்க நண்பர்கள் சொன்னதுனால அந்த கட்டுரையில் மேலும் சில பகுதிகளை அவர் சேர்த்து முருகன் அப்படிங்கிற பெயரில் 1925 அவங்க நூலாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது பதிப்பு வரும்போது அழகு குறித்து அவர் வச்சிருந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து, இன்னும் புதிய செய்திகள் நிறைய சேர்த்து அவர் அந்த நூலை விரிவாக்கி அந்த உள்ளுரைக்கு ஏற்ற மாதிரி முருகன் அல்லது அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு 1927 இரண்டாம் பதிப்பாக வெளிவிட்டாங்க. அந்த முருகன் அல்லது அழகு என்ற நூல் வந்து சங்க புலவருடைய நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையினுடைய நுட்பத்தை விளக்குகிற ஒரு ஆராய்ச்சி நூல் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு நூல். அந்த நூல் 1994 18வது பதிப்பாக பாரி நிலையத்தால் வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், 94 18வது பதிப்பு, இப்போ எவ்வளோ ஆண்டுகளாயிருக்கு, எவ்வளோ பதிப்புகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முருகனுடைய 12 கரங்களைப் போல அதில் 12 கட்டுரைகள் இருக்கின்றன என்றும் சொல்வார்கள். அவர் சொல்கிறாரு, முருகன் எவன், முருகையுடையவன் முருகன். முருகு என்றால் என்ன? முருகு என்பது பலபொருள் குறிக்கும் ஒரு சொல். அப்பலபொருள்களில் சிறப்பாக குறிக்கத்தக்கன 4: மனம், இளமை, கடவுள் தன்மை, அழகு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இயற்கையினுடைய அழகாகவே நீங்கள் முருகனை பார்க்க முடியும்ன்ற செய்தியை அந்த நூல் முழுக்க அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார். ஆனால் நீங்கள் முருகனுக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கங்கள் எல்லாம் பொருத்தமுடையவை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் முருகன் என்றால் யார், முருகன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சங்க இலக்கியங்களில் போய் நம்ம திரும்ப தேடி பார்க்கிற போது அவர் சொல்கிற செய்தி கொஞ்சம் வேறுபடுகிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் நிகண்டுகளில் போய் தேடுனீங்கன்னா அது திவாகர நிகண்டாக இருக்கலாம், பிங்களந்தையாக இருக்கலாம், நாமதீப நிகண்டாக இருக்கலாம். அங்கேயும் அழகு மட்டும் இல்லாமல் பூத்தட்டு, எலுமிச்சை, எழுச்சி, அகில் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சங்க பாடல்கள் நம்ம போய் பார்க்கும்போது அங்கே என்னென்னா, மேலே சொன்ன பொருள் மட்டும் இல்லாமல் முருகுனா சினம், முருகன்னா சீற்றமுடையவன், சினமுடையவன் அப்படின்னு பொருள்படுற மாதிரி பல சொற்கள் இருக்கின்றன பார்க்க முடியுங்க. முருகன் அன்ன சீற்றத்து கடுந்திரல் என்று அகநானூற்றிலே வருகிறது. முருகன் சீற்றத்து உருகெழு குறிசில் என்று புறநானூற்றிலே வருகிறது. இப்படி வருகிற பாடலடிகளை பார்க்கிற போது நம்ம பழந்தமிழ் நூல்களில் முருகனுக்கு இன்னொரு பெயராக சீற்றமுடையவன், சினமுடையவன் என்ற பொருளும் இருக்கிறத பார்க்குறோம். அவன் அழகன் மட்டுமல்ல, அவன் சீற்றமும் உடையவன், பகைவர்களை இல்லாமல் செய்கிற குணமும் உடையவன் என்பதை நம்ம பார்க்க முடியுதுங்க.
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த கருப்பன் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க, அது வந்து கோபக்கார சாமி, அந்த அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பன்னா வந்து நிறத்தில் கருப்புங்கன்னு கிடையாது.
1: இல்லை இல்லை,
0: இது வந்து கருப்பன் அப்படின்னா கோபக்காரன் அப்படின்னு. அது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ முருகு அப்படிங்கிறதுக்கு ஒரு சினம் பொருந்தியவன் அப்படின்னு
1: பாம்புன்னு வருது இல்லைங்களா. அந்த நல்லங்கிறது வந்து நல்லா இருக்கிறது குட்டுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அது கருப்புன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது மாதிரி
0: இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, முருகன் வந்து முருக்கன் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது. அவன் ஒரு ஆண் அழகன், மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்டவன், பிணிமுகம் கொண்ட யானையவே வந்து அவன் நேருக்கு நேராக மோதி ஜெயிக்கக்கூடியவன். அதனால வந்து அந்த முறுக்கேறிய உடம்பு, அதுலேருந்து முருக்கன் வந்துச்சு. இப்ப முருங்கைக்காய் இருக்குது, முறுக்கு இருக்குது, இதுலலாம் பாருங்க தமிழ் எப்படி இருக்குது, அதுலேருந்து தான் வந்து முருகன் வந்துச்சுலாம் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இலக்கியங்களில் வந்து முருகு அப்படிங்கிறது ஒரு சினம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் முருகன் என்றால்

0: அழகு அப்படிங்கிறது தான் நம்மள்ட்ட வந்து ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னது போலவே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்னு பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டுங்க. ஏன்னா முருகன் என்றால் நமக்கு அழகன் என்று தான் பதிவாகி இருக்கிறது, அதனால் அதையே நாமும் பயன்படுத்துவோம். அதனால் ஒன்று தவிர
0: நிச்சயமாக அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. அதில் வந்து கடைசியாக முருகன்லேருந்து முருகு, முருகுங்கிற சொல்லுக்கு பல்வேறு பொருள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் சுட்டி காட்டினீங்க. முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள் அது வந்து திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் இருக்குது. இந்த கருத்துக்களை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன், என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு?
1: முருகனுடைய பிறப்பை பற்றி திருமுருகாற்று படையில் வந்து வரும்போது, நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்று ஒரு தொடர்கள் வருதுங்க. நீண்ட பெரிய இமயமலையினுடைய உச்சியில் நீளம் வளர்ந்த, நீளம்னா கருங்குவளை என்று ஒரு பொருள் இருக்குங்க, தருப்பை புல் என்றும் ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டையும் ஒரே ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நான் தேடி பார்த்த வகையில் தருப்பை புல் இவ்வளவு உயரமான இமயமலைகளில் வளராது என்று ஒரு செய்தியை நான் அண்மையில் பார்த்தேன். அதனால் கருங்குவளை என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா அது நன்னீர் நிலைகளில் வளரக்கூடியது என்பதனால். அப்போது அந்த பசுமையான சுனையில் அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று ஐந்தினுடைய தெய்வங்களில் ஒருவனாக இருக்கின்ற அக்னி தேவன் தன்னுடைய அழகிய கைகளிலே ஏற்று கார்த்திகை

0: அறுவரால் பெற்றெடுக்கப்பட்ட ஆறு கூறாக அமைந்தவன் என்று சொல்கிறது. கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்த கடவுளின் மகன் என்று அவனை திருமுருகாற்றுப்படை பாராட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பரிபாடல்லையும் முருகனுடைய பிறப்பு பற்றின ஒரு செய்தி இருக்குங்க. ஐந்தாவது பாடல் அந்த பாட்டு, அதை பாடினவர் கடுவன் இளவெயினார்னு ஒருத்தருங்க. அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர்கள் உண்டுங்க. நீங்கள் சங்க நூல்கள்லேயே இசை அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒரு நூல் இருக்குன்னா அது பரிபாடல் மட்டும்தாங்க. அப்போ நாம் மற்ற நூல்களெல்லாம் இசையில்லாமல் பாடக்கூடியன என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த பரிபாடலுக்கு மட்டும் பாட்டு எழுதப்பட்ட பின்னாடி இசையமைச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெட்டுக்கு பாட்டு அமைக்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அங்கே பாட்டுக்கு மெட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை நம்ம அந்த பரிபாடலில் பார்க்குறோம். அந்த பாட்டில் அந்த நிலம் என்ற தேரை ஏறி வாசுகி என்ற அரவன் ஆணாக கொண்டு இமயமலையை வில்லாக கொண்டு திரிபுரங்களை ஒரு நெருப்பு கணையினால் எய்த சிவபெருமான் அந்த தேவர்களுடைய வேள்வி உணவை உண்டவன். அவன் இறைவியை கூடி இன்புறும்போது உண்டான கருவை இந்திரன் வந்து வேண்டிக் கொண்டமையினால் அதை பலவாக பிரித்து தருகிறான். அந்த கருவை முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலை இடுகிறாங்க. அதை கார்த்திக மகளிர் அறுவரும் உண்டு அந்த கரு கொண்டு சரவண பொய்கை என்ற அந்த பொய்கையில் தாமரை பூவில அவனை பிள்ளையாக பெற்றார்கள் என்று அந்த பரிபாடல் சொல்கிறது. சிவனுடைய கருவை அக்னி தேவன் தீயிலே இட்டார் என்று திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. ஆனால் முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இட்டார்கள் என்று பரிபாடல் சொல்கிறது. இந்த ரெண்டு நூல்களில் இருக்கிற ஒரு வேறுபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்ல முடியும். திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதின நச்சினார்க்கிணியர் இன்னொரு செய்தியை சொல்கிறார். இப்படி இல்லாமல் வேறு வேறு புராணங்களை சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அந்த பரிபாட்டில் வருகிற செய்தியும் கொஞ்சம் வேறுபட அவர் உரை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் முருகனுடைய பிறப்பு பற்றி இந்த ரெண்டு நூல்களும் சொல்கிற செய்திகள் இவை தான்.
1: இப்போ இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன்.
0: திருவிளையாடல் படத்தில் வருகிற பழனியப்பா, தமிழ்ஞான பழனியப்பா அந்த பாட்டுங்க.
1: அருமையான ஒரு பாடல் இது. வந்து அந்த காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் எல்லாரும் கேட்ட ஒரு பாடல். இப்போ கூட நம்ம இந்த பாடல் ஒளிபரப்பினோம்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். அதனால் நேர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ நேர்களோடு சேர்ந்து அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள், ரொம்ப ஆச்சரியமான செய்திகள்லாம் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ முருகன் அப்படின்னாவே ஒரு தமிழ்நாட்டு கடவுள், தமிழர்களின் தெய்வம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது நம்ம கூட. ஆனால் வடமொழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முருகனை ஒட்டின செய்திகள் இருக்குது, ஸ்கந்தனா அங்கே இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வடமொழி நூல்களில் முருகனை பற்றின செய்திகள், அவருடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு?
1: இப்போ நாம் முருகனை வந்து நம்ம ரெண்டு நிலைகளில் பார்க்கணும். ஒன்று தென்னாட்டினுடைய கடவுளாக, இன்னொன்று வடநாட்டினுடைய கடவுளாக. அப்படி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். வடமொழி நூல்களில் மிக தொன்மையான காலத்திலிருந்தே இந்த முருகனை பற்றின செய்திகள், அவங்க முருகன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொன்னது போல் ஸ்கந்தன் என்றும் கார்த்திகேயன் என்றும் அவங்க சொல்லுவாங்க. அதில் நாம் பார்க்குற கதைகள்லேயே மிக பழமையானது பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இந்த முருகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. பார்வதியினுடைய பிள்ளையாக அவர் கருதப்படுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பிறப்புக்கு அக்னியும் இன்னொரு கங்கையும் துணை செய்ததாக அந்த வால்மீகி ராமாயணம் நமக்கு பல குறிப்புகளை தருகிறது. ரெண்டு காதைகள் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வடமொழி ராமாயணத்தில் 36வது காதையும் 37வது காதையுமாக அது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து மகாபாரதத்தில் வனபர்வத்தில் வரும்போது முருகனுடைய பிறப்பு அங்கேயும் பேசப்படுகிறது. இங்கே அக்னி மற்றும் சுவாகா அந்த ரெண்டு பேருடைய மகனாக முருகன் சொல்லப்படுறதை பார்க்குறோம். திருமணமான 7 முனிவர்களுடைய மனைவிகளை சந்திக்கிறதுக்கு அக்னி போகிறாரு. அப்படி போகும்போது யாரும் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலைன்றதுனால அவர் வருத்தப்படுறார். அப்போ சுவாகா வந்து அக்னிகிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6 பெண் உருவெடுத்து அவரோடு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து கரு உருவாகிறது. அந்த கருவை அவங்க கொண்டு போய் கங்கையினுடைய நாணலில் வைக்கிறாங்க. அது 6 உருவமாக மாறி 6 தலையுடைய கந்தனாக பிறக்கிறதாக அந்த மகாபாரத செய்தி வருதுங்க. இதற்கடுத்து கந்தபுராணத்தில் வருகிற செய்தியை நம்ம பார்த்தோம்னா, அசுரர்களாக இருந்த சூரபன்மன், தாராகாசுரன், சிங்கமோகன் இவர்கள் சிவனை வேண்டி தவம் இருக்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க. அவர்களுக்கு சிவன் பல வரங்களை தருகிறார். அப்படி தருகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கொடுங்கோளாட்சி நாட்டில் மிகுது. அப்போது சிவபெருமான் வந்து தியானத்தில் இருக்கிறார். அதனால் தேவர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய தவத்தை களைச்சி அவரை கொண்டு வந்து இப்படியாவது இவர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அவர்கள் சார்பாக காமதேவன் போகிறார். காமதேவன் போன உடனே சிவபெருமான் என்ன செய்கிறான்னு, நெற்றி கண்ணை திறக்கிறதுல காமன் எரிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அவங்க செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க நாங்கள் தெரியாமல் செய்துட்டோம் அப்படின்னோடனே அவர் இன்னும் 5 பொறிகளை உருவாக்கி அதிலிருந்து உருவான நெருப்பு பொறிகள் எல்லாம் போய் கங்கையில் விழுந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து உருவான ஆவியினால் நிறைய தண்ணீர் வந்து ஆவியாகி போய் அப்புறம் கடைசியில் அது சரவண பொய்கைக்கு போய் அங்கே 6 குழந்தைகளாக மாறி பிறந்ததாக அந்த கந்தபுராணம் சொல்கிறதுங்க. அது ஸ்கந்தபுராணம் என்று தான் இருக்குது.
0: நம்ம
1: தமிழ்படுத்தும் போது அது கந்தபுராணம் என்று மாறி. அதே போல் பத்மபுராணத்தில் ஒரு வித்தியாசமான கதை இருக்குங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக பார்வதியையும் சிவனையும் காண முடியாதனால தேவர்கள் எல்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கணநாதனை வந்து அவர்களை தடுக்கிறார். அப்போ அவர்கள் அக்னியை அனுப்பி சிவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அக்னி வந்து கிளி உருவெடுத்து போய் தேடும்போது அங்கே ஒரு ஜன்னல் திறந்துருக்கு. அந்த ஜன்னலில் பார்க்கும்போது உள்ளே சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த உடனே சிவனுக்கு கோபம் வந்து, இந்த நேரத்தில் வந்துட்ட நீ, அதனால் என்னுடைய வீரியத்தை நீ தான் தாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அது 6 போல குளம் போல பெருகுகிறது. அதை வந்து பார்வதி வந்து அதை பாதுகாக்கிறாங்க. அப்போது கார்த்திகை மகளிர் வந்து அதை உண்டதுனால அவர்களுக்கு கரு உண்டு.

0: ஆகி அவர்கள் ஐந்து பிள்ளைகளை பெற்றதாக ஒரு கதை போகுதுங்க. அப்போ பார்வதி வந்து என்னுடைய கணவருக்குரியது, இது நீங்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கார்த்திக மகளிரை தடுத்ததுனால அவங்க வந்து ஒரு சாபம் கொடுக்கறாங்க. உனக்கு குறையுடைய பிள்ளை தான் பிறக்கும் என்று பார்வதிக்கு சாபம் கொடுத்ததாக அந்த கதை போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்வதியினுடைய உடல்ல வந்து இடது விழா எலும்பு வழியாக ஸ்கந்தனும் வலது எலும்பு வழியாக குமாரன் என்ற பிள்ளையும் பிறந்ததாகவும் அதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்க்கப்பட்டு ஆறுமுகனாக மாறியதாகவும் அந்த புராண கதை இருக்கு. இப்படி நிறைய புராணங்கள் நிறைய கதைகளை சொல்கின்றன. ஒவ்வொரு கதையிலும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் இந்த வித்தியாசங்களை எல்லாம் தொகுத்து பார்த்து எது சரியான மூலச்செய்தி என்பதை நாம் அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க.
1: நிச்சயமா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அகநானூறு புறநானூறு அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் இல்லை. பின்னாடி பரிபாடல் அப்படி கலித்தொகை அதுக்கு பிறகுதான் வந்து பல்வேறு செய்திகள், அதாவது இது வந்து நம்ம இப்போ சொன்னோம்னா அது ஒரு கற்பனையான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி நிறைய செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கந்தனையும் தமிழ் கடவுள் நம்ம சொல்லக்கூடிய முருகனையும் இணைத்து ரெண்டு பேரும் ஒன்றுதான். அவர் வந்து சுப்பிரமணியனாகவும் இருக்காரு, கார்த்திகேயனாகவும் இருக்காரு. இப்படி பல்வேறு செய்திகள்லாம் வந்து இப்ப இன்னைக்கு அது நிலை பெற்று போச்சு. எல்லாரும் அதை வந்து முழுமையா நம்ம ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு மாறிட்டோம். இப்போ வந்து திருமுருகாற்று படையில் நம்ம வந்து அறுபடை வீடுகள் இதை பற்றின செய்தி, ஏன்னா அறுபடை வீடுகள் நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய வடமொழி அது குறிப்பாக வடநாட்டிலலாம் வந்து அறுபடை வீடுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் திருமுருகாற்று படை அந்த அறுபடை வீடு சம்மந்தமான என்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு சொல்கிறது ஒரு வழக்காக இருங்க. ஆனால் திருமுருகாற்று படையில் ஐந்து படை வீடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் திருமுருகாற்று படையில் ஆறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அஞ்சு தான் இருக்குது. அப்போது படை வீடுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசறைக்கு பேர் தான் படை வீடுங்க. போருக்கு போகிற இடத்துல தங்கி இருக்கிற அந்த பாசறையை நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஆறு படை வீடுகள் என்று நாம் சொன்னாலும் கூட திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரில் இருக்கிறது மட்டும்தான் சூரனை வதைப்பதற்காக முருகன் படையோடு போன இடம். ஆக ஒன்று தான் படை வீடு, ஆனால் ஆறு என்பது ஆறுமுகனுக்குரியதாக சொல்லப்படுவது ஒரு வழக்காறு. இப்போ திருமுருகாற்று படையில் பார்த்தீங்கன்னா ஐந்து படை வீடுகள் என்று சொன்னேன். முதல்ல திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம், அதை பரங்குன்று என்றே அந்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்த படை வீடு திருச்செந்தூர், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு 40 மைல் தூரத்தில் இருக்குது. திருச்சீரலைவாய் என்பது அதனுடைய பழைய பெயர், அதை நம்ம பார்க்குறோம். அலைகள் தழுவுகிற அந்த பதியே நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உலகம் பூத்த ஓங்குயிர் விழுச்சீர் அலைவாய் என்று அவர் பாராட்டுறது பார்க்கிறோம். மூன்றாவது படை வீடு நாம திரு ஆவினன்குடி, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் ஆவினன்குடி. அதைத்தான் நம்ம மூன்றாவது படை வீடு என்று சொல்லுவோம். ஆனால் பல பேர் பழனியும் நினைச்சுக்கிறோம், தவறில்லை. மலை மேலே இருக்கு, இது கீழே இருக்குது, அதுதான் வித்தியாசம். அதுபோல நான்காவது படை வீடு பார்த்தீங்கன்னா திருவேரகம், அதை சுவாமி மலை என்று சொல்வது ஒரு வழக்காறு. அது நான்காவது படை வீடு. அருணகிரிநாதர் தான் அந்த திருவேரகம்னா சுவாமி மலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பாடலை தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அற்புதம் மிக்க திருவேரகமே சுவாமி மலை என்று அவர் பாடியிருக்கிறார்.
1: கும்பகோணத்துக்கு
0: பக்கத்தில், நீங்க சொல்றது மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 மைல் தொலைவில் இருக்குது. இந்த ஐந்தாவது படை வீடு திருத்தணி என்று சொல்கிறார்கள். ஆனால் குன்றுதோராடல் என்றுதான் திருமுருகாற்று படை பயன்படுத்துகிறது. குன்றுதோராடல் சொன்னீங்கன்னா குன்று இருக்கிற இடமெல்லாம் முருகனுடைய கோயில் இருப்பது. அதே மாதிரி தான் அவர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய கோயில்கள் மலை மேலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா திருத்தணி, வயலூர், சுருளிமலை, இளஞ்சி, குன்றக்குடி, விராலிமலை, இப்படி போகிறது. ஏல நாட்டில் கதிர்காமம் கூட இருக்கிறதுங்க. அப்போ இந்த குன்றுகள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் முருகனுடைய வழக்காறு. அதற்கு தனி ஒன்றாக திருத்தணியை சொல்வது ஒரு வழக்காறு உண்டு என்றாலும் கூட திருமுருகாற்று படையில் அப்படி இல்லை. ஆறாவது படை வீடு உங்களுக்கு தெரியும், பழமுதிர்சோலை. அது அழகர் கோயிலில் இருக்கிற அந்த பழமுதிர்சோலையை சொல்வது ஒரு வழக்காருன்னு பார்க்குறோம். ஏன் நீங்கள் குன்றுதோராடலுக்கு குன்றுகள்லாம் சொன்னீங்களே, பழமுதிர்சோலைனா எங்கெல்லாம் முதிர்ந்த பழங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட அது அழகர் மலையை குறிப்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஆறு படை வீடுகள் சொல்லப்பட்டாலும் கூட முருகாற்று படை ஐந்தைத்தான் சொல்கிறது என்ற செய்தியோடு.
1: இப்போ திருமுருகாற்று படையில் முருக வழிபாடு இது சம்பந்தமான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
0: இப்போ திருமுருகாற்று படையை பொறுத்த வரையில் முருக வழிபாடு ரெண்டு வகையாக நாம் இருக்கிறதை பார்க்குறோம். ஒன்று, திரு ஆவினன்குடியில் இருக்கிற மக்கள் எப்படி வழிபட்டாங்கன்றத திருமுருகாற்று படையில் நக்கீரர் விரிவாக சொல்கிறார்கள். அந்த முனிவர்கள் உடலும் உள்ளமும் அருள் நிரம்பியது, அவர்கள் காவி ஆடையை மர உரியாக உடுத்தவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வளம்புரி சங்கை போல நரைத்த முடியுடையவர்கள், அழுக்கின்றி விளங்குகின்ற திருமேனி உடையவர்கள், கரிய மானினுடைய தோலை தன்னுடைய உடையாக போர்த்தியவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வயிற்றில் அந்த நோன்புகள் இருந்ததுனால எலும்புகள் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்லுவார்.

0: அப்படிப்பட்ட மக்கள் பல நாட்கள் உண்ணாமல் இருந்து ஒரு நாள் உண்ணுகிற வழக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் இறைவனை வழிபட்டாங்க. சினத்தை போக்கிய அறிவடி உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்போ ஆவினன்குடியில முருகனை வழிபட்ட மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வகையிலே நம்ம பார்த்தோம்னா, இவங்க இனிமையான மொழியை பேசக்கூடியவங்க. அந்த மலையினுடைய இறைவனாக இருக்கிற முருகனை தொழுதவர்கள். கந்தர்வ மகளிரும் வருகை தந்து முருகனுடைய அருளை விரும்பினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முனிவர்கள், கந்தர்கள் இவர்கள் எல்லாம் ஆவினன்குடியிலே வந்து அவரை வழிபடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வகையாக நீங்க பார்த்தீங்கன்னா, முருகன் மலைதோறும் இருப்பவன். அவன் வழிபாடு செய்தலுக்குரியவன் வேளன். அந்த வேளன் பச்சிலை கொடியால நறுமணமுடைய காயை இட்டு அதுல தக்கோல காயையும் சேர்த்து கலந்து கட்டி முருகனுடைய அருள் பெற்று ஆடக்கூடியவன். அவன் மல்லிகையினுடன் வெந்தாளியையும் கட்டிய கண்ணியை உடையவனாக இருப்பான். சந்தனம் பூசிய மார்பினை உடையவனாக இருப்பான். அவன் மூங்கில் குழாயில தேனை பெய்து அதுல கல்லை முற்ற செய்து மலை நிலத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஆடக்கூடியவனாக, பறை இசைத்து ஆடக்கூடியவனாக இருப்பான் என்றெல்லாம் பாக்குறோம். அது மட்டுமில்ல, அவன் மரியை அறுத்து அந்த இரத்தத்தை கலந்த பொறியை அந்த களமெல்லாம் பரப்பி இறைவனை முருகனை வழிபடக்கூடியவனாக இருந்தான் என்றும் பாக்குறோம்.
1: நிச்சயமா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சேயோன் அப்படின்னாலும் முருகன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வழக்கம் இருக்கு. அதே நேரத்தில் வந்து சிவந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிவந்த உடம்பு எப்படி வந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரத்த புரட்டல் அது உடம்புல படும்போது உடல் முழுக்க அந்த ரத்தம் வந்து தெளிச்சு அதனால வந்து உடலே வந்து நிறம் மாறுதில்லை, அப்படியும் எடுத்துக்கலாம்
0: இல்லையா?
1: ஏன்னா வந்து முருகன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உரும்பு ஆட்டுடைய ரத்தத்தை வந்து படைக்கிற ஒரு பழக்கம் முருகனுக்கு இருந்திருக்கு.
0: அதுவும் நீங்கள் சொல்றது மாதிரியே குறுந்தொகையில் ஒரு பாட்டில் குருதி பூவின் குலைக்காந்தட்டே என்று வருகிறது. முருகன் வந்து அவுணர்களை தேய்த்து இல்லையாக்கினவன், களமெல்லாம் செம்மைப்பட ஆக்கினவன். அவன் கையில் இருக்கிற வேலும் சிவப்பா இருந்துச்சு, அவனுடைய யானையும் சிவப்பா இருந்துச்சுன்னு அந்த குறுந்தொகை பாட்டிலே கூட நீங்கள் சொல்கிற செய்தி இருக்கிற.
1: இன்னொன்று வந்து வேலன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முருகனை குறிக்கிறதா? ஏன்னா வேல் கொண்டு இருப்பவன் அவன் தான் அப்படின்னா. ஏன்னா வந்து நம்ம வந்து உருவத்தில் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடியே வேலை வழிபட்டிருக்காங்க. ஏன்னா கல் வேல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வேலன் வெறியாடல், இது வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கும் அந்த ஒரு பழக்கம் உண்டு. கோடங்கி வந்து செய்யறது வந்து அது அந்த காலத்தில் வந்து அதுதான் வேலன் வெறியாடலாக இருந்தது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில் வந்துட்டோம். இன்னும் நிறைய செய்திகள் ஆனால் சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நற்றிணை பாடலில் மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது இல்லையா? இப்போ இந்த பாடல் குறித்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதை சேர்த்து சொல்லிவிடுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: இந்த மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்ற அந்த நற்றிணை பாட்டு பாடுனவர் பேர் பிரம்மச்சாரிங்க. நீங்கள் இன்னைக்கு பார்க்குற பிரம்மச்சாரி தானான்னு தெரியல, ஆனால் அவர் பேர் பிரம்மச்சாரிங்க. அவர் வந்து ஒரு பாடலை பாடுறார், வேலன் வெறியாட்டை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். பொதுவாக அந்த காலத்தில் அந்த வெறியாட்டு ஏன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவி ஒரு தலைவனை விரும்புவா, அந்த உண்மையை அறியாத தாய்க்கு தன் மகளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது,
1: பசலை நோய் வந்துருச்சு,
0: பசலை நோய் வந்துருச்சு, தனியா பார்த்து சிரிக்கிறா, சோகமாவே இருக்கிறான்றதை பார்த்தோன்னே ஏதோ நோய் வந்துருச்சு போல் இருக்கு, முருகன் தான் காரணம் என்று நினைத்து வேலனை அழைத்து அவ வெறியாட்டு எடுக்க சொல்லுவான். அப்படி வெறியாட்டு எடுக்கிற காலத்துல வேலன் ஆடுகிற போது முருகன் வருவதாக ஒரு குறிப்பு உண்டு. அந்த வேலன் வந்து வேண்டும் போது முருகன் வந்தா, அப்போ அந்த தோழி கேட்கிற மாதிரியான ஒரு பாட்டு அதுங்க. அவ கேட்குறான், உனக்கு தெரியும்ல முருகா, இவ காதலுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், அவன்தான் காரணம். ஆனால் அவன் வேலன் சொல்கிறான் நீ தான் காரணம்னு சொல்லி, அப்போது நீ வந்தேன்னா உனக்கும் அறிவில்லை தானே என்று கேட்பதாக ஒரு கொள்கையாக ஒரு கருத்தியலாக அது முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஆக அந்த காலத்தில் இருந்த பெண்களுடைய அறிவினுடைய நுட்பத்தை நம்ம நினைச்சு பார்க்குறோம். கடவுளையே கேள்வி கேட்குறாங்க, என்ன இருக்கட்டும் பார்க்கட்டும், உனக்கு தெரிய வேணாமா கடவுளே, உனக்கு தெரியுமில்ல அவன்தான் காரணம்னு தெரியுமில்ல, ஏன் இப்படி நீ வந்தாய் என்று கேட்பதாக அந்த பாட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவுசார் தலைமுறையினுடைய ஒரு பாட்டாக அதை நாம் எடுக்கணும். அது மட்டுமில்ல, சிலப்பதிகாரத்திலையும் இதே கருத்துடைய ஒரு பாடல் இருக்கிறத பார்க்குறோம். குன்றக்குறவையில் நேரிலை நல்லாய் நகையா மலைநாடன் மாறுபுதரு வெண்ணோய் தீர்க்க வரும் வேளன் தீர்க்க வரும் வேளம் தன்னினும் தான் மடவன். அதாவது அந்த வேலனை விட முட்டாள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீதான் சொல்லி அந்த பாட்டு சொல்வதாக அமைந்திருக்கிறது. கடவுள் மேலே ஒரு உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் மீது இருக்கிற அன்பு பெரியது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி கடவுளை கூட கேள்வி எழுப்புகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம நீங்கள் சொன்னது போல சூரனை வரம் செய்த கதைகள் சங்க நூல்களில் பல நூல்களில் குறுந்தொகை

0: இலே அகநானூற்றிலே இன்னும் பல நூல்களிலே வந்திருக்கிறது. சூரபன்மன் அந்த கதை உங்களுக்கு தெரியும். குன்றமாகின்ற அவனை நெஞ்சிலே நடுவக அந்த வேளறிந்து முருகன் இரண்டாக பிரித்து ஒன்று கோழியாகவும் ஒன்று மயிலாகவும் போனதென்று நாம் பார்க்கிறோம். கோழி கொடியாக ஏற்றுக்கொண்டான் என்று. இப்படி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. நிறைய நல்ல செய்திகள் இவனாவாக தொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய நன்றி.
1: சங்க இலக்கியத்தில் முருகன் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேயர்களின் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:05.
2: நேர்கள் கேட்கவிருப்பது செம்பா என்றொரு செவிலித்தாய் நாடகம். எழுத்தாக்கம் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் ஜே ஃபெமினா, ஆர் பாலசுப்ரமணியன், எஸ் சாந்தி, ஜி வாசுதேவன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ் சரவணன், டி பத்மபிரியா ஆகியோர்.

0: இசையமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சார் கொஞ்சம் தள்ளுங்க, வழி விடுங்க. அடிப்பட்டவங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி கும்பலாம் நிக்காதீங்க, நகருங்க, காத்து வரட்டும். சார் நீங்க டிராபிக் போலீஸ் தானே? ஆக்சிடென்ட் எப்படி சார் ஆனது?
2: அது வந்து மேடம், அடிபட்டு கிடக்கிற இந்த மேடம் ரோட்டு ஓரமாக தான் வந்தாங்க. எதிரில் வந்த ஒரு மணல் லாரிக்காரன் இடிச்சிட்டு நிற்காம போயிட்டான்.
1: அவனை விடுங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம். சார் ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா?
2: இன்னும் சொல்லலை மேடம்.
1: வேணாம் வேணாம், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். யாருடைய கார்லையாவது உடனே கொண்டு போயிடலாம். ஹலோ சார், ஒரு ஆக்சிடென்ட், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா?
3: அதனால என்ன மேடம், என் கார்ல கொண்டு போயிடலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
1: கொஞ்சம் யாராவது கைப்பிடுங்களேன், இவங்களை தூக்கி கார்ல உட்கார வச்சிடலாம். பரவாயில்லையே, இவ்வளோ பேர் வரீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். காரை

0: நகருங்க, பார்த்து வரட்டும் சார். நீங்கள் டிராஃபிக் போலீஸ் தானே? ஆக்சிடென்ட் எப்படி சார் ஆனது?
1: அது வந்து மேடம், அடிபட்டு கிடக்கிற இந்த மேடம் ரோட்டு ஓரமாக தான் வந்தாங்க. எதிரில் வந்த ஒரு மணல் லாரிக்காரன் இடிச்சிட்டு நிற்காம போயிட்டான்.
0: அவனை விடுங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா?
1: இன்னும் சொல்லலை மேடம்.
0: வேணாம் வேணாம், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். யாருடைய கார்லையாவது உடனே கொண்டு போயிடலாம். ஹலோ சார், ஒரு ஆக்சிடென்ட், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா?
2: அதனால என்ன மேடம், என் கார்ல கொண்டு போயிடலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
0: கொஞ்சம் யாராவது கைப்பிடுங்களேன், இவங்கள தூக்கி கார்ல உட்கார வச்சிடலாம். பரவாயில்லையே, இவ்வளோ பேர் வரீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். காரை ஜிஹெச்சுக்கு ஓட்டிட்டு போங்க சார். சார், கார் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் கிட்ட போய் நிறுத்துங்க, அப்பதான் ஸ்ட்ரெச்சர்ல இவங்களை ஏத்த சௌரியமா இருக்கும். ஓகே ஓகே சிஸ்டர், ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்க சொன்னது நான் தான். கொஞ்சம் வாங்க, இவங்களை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிடலாம்.
3: மேடம் நீங்கள் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். மேடம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு.
0: அது விடுங்க மேடம், முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. டாக்டர் இங்க.
3: நீங்கள் ஃபோன் பண்ணதால டாக்டர் தயார் நிலையில் இருக்காங்க, இதோ கொண்டு போயிடலாம்.
0: வணக்கம் டாக்டர். மேம்பாலத்துக்கு கீழே சரியா காலையில 9 மணிக்கு நடந்துச்சு. எதிரில் தாறு மர வந்த மணல் லாரிக்காரன் கூதிட்டான். தலையிலையும் காலையும் நல்லா அடி. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகும்னு இந்த சாரோட கார்லயே அழைச்சிட்டு வந்துட்டோம்.
2: வெரி குட், வெரி குட். இப்படிதான் சமயோஜிதமா யோசிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்றணும்னா நேரம் தான் முக்கியம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.
0: ஓகே டாக்டர், தேங்க்ஸ். வாங்க டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே.
2: நோனோ, ஷீஸ் ஆல்ரைட். தலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் காலில் தான் கொஞ்சம் பலத்து அடிபட்டிருக்கு. காயங்கள்லாம் ஆற கொஞ்சம் நாள் ஆகுமா?
0: உயிர் பிழைச்சா போதுன்ற கட்டத்தில் இருந்து மீண்டுட்டா போதும் டாக்டர். அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் சரிப்படுத்திட மாட்டீங்களா?
2: ம், ஆமாம். இவங்க பேர் என்ன?
0: தெரியாது டாக்டர்.
2: அப்போ இவங்க யார்?
0: அதுவும் தெரியாது டாக்டர்.
2: என்ன மேடம் சொல்கிறீங்க, பேரும் தெரியாது ஊரும் தெரியாதுன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்ட மாதிரி துடிச்சிட்டிங்களே. இவங்க அடிபட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் கூடவே இருக்கிறீங்களே.
0: சார், நம்ம குடும்ப உறவுக்கு ஆபத்துனா தான் துடிக்கணுமா? எல்லாமே நம்ம சொந்த பந்தம், நம்ம சகோதர சகோதரிகள் தானே டாக்டர்.
2: வெரி குட்.
0: இதோ இவங்களோட பேக், இதில் அவங்களோட பேர் அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கலாமா டாக்டர்?
2: ஆ, ஆமாம் ஆமாம், அந்த பேக்கை கொஞ்சம் திறந்து பாருங்க
0: டாக்டர். இதோ இருக்குதே அவங்களோட ஐடென்டி கார்டு, சகோதரி சாரதா, ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் செக்ரட்டரி.
2: ஓ மை காட், நீங்கள் சாதாரணால காப்பாற்றலாமா? ஊரையே காப்பாற்றுற ஒரு நல்ல உள்ளம் படைச்ச சகோதரியை தான் காப்பாற்றிருக்கீங்க.
0: அப்போது நான் கிளம்புறேன் டாக்டர்.
2: ஆ, எங்கே போகிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கண் திறந்து விழிக்கட்டும். உங்கள் உயிரை காப்பாற்றினவங்க இவங்க தானே, உங்களை நான் அறிமுகப்படுத்தணும்.
0: அதெல்லாம் எதுக்கு டாக்டர், அடிப்பட்ட ஒருத்தரை காப்பாத்துறது ஒவ்வொரு இந்தியனோட கடமை பொறுப்புணர்ச்சி. இதுல பெருமைப்பட எனக்கு என்ன இருக்கு? நான் வரேன் டாக்டர்.
2: என்னை யாரு காப்பாத்தினதுன்னு அவங்க கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது?
0: நான் ஒரு மனுஷன் மட்டும் சொல்லுங்க போதும்.
2: சரி சரி, உங்க பேரு, நீங்க என்ன பண்றீங்க, அதையாவது என்கிட்ட சொல்லிட்டு போங்கம்மா.
0: என் பேரு செண்பகவல்லி, நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் படிக்கிறேன்.
4: கஸ்தூரி, கஸ்தூரி, ஏப்ல கஸ்தூரி.
5: ஐயே, என்ன இது, காலையிலேயே கஸ்தூரி கஸ்தூரின்னு ஏலம் விடுறீங்க? உள்ள சமைச்சுக்கிட்டு தானே இருக்கேன்.
4: என்னடி இது, அதிசயமா இருக்குது. உழவை உழவைன்னு கத்தனா காதல கூட வாங்கிக்காம ராத்திரிக்கு தான் உழவைப்ப. இப்ப என்னடா அண்ணா காலையிலே சமைக்கிற?
5: ஏன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியாத மாதிரி பேசுறீங்க.
4: என்ன தெரியாத மாதிரி பேசுறேன்? அட்ரஸ் அக்கா, அதான பார்த்தேன். இன்னைக்கு உன் பொண்ணு செண்பகவல்லி ஊர்லேருந்து வருது இல்லை, அதான் சமையல் வாசனை மூக்க தொலைக்குது.
5: இது என்ன புதுசா, உன் பொண்ணு என் பொண்ணுன்னு? அவ நம்ம பொண்ணு, 6 மாசம் கழிச்சு நம்மளை பார்க்க நம்ம பொண்ணு செண்பகவல்லி வரா. ஹாஸ்டல் சாப்பாடு எப்படியோ ஏதோ, ஆனால் வீட்டு சாப்பாடு கொஞ்சம் காரம் சார்.

0: சந்தோஷமா இருக்க வேணாமா? அதனால தான் கோழி குழம்பும் மீன் வாங்கி வறுத்தும் வச்சிருக்க.
1: ஓஹோ ஓஹோ, நமக்கு கொஞ்சம் கிடைக்குமா?
0: என் பொண்ணு சாப்பிட்டு மீதி இருந்தா பாக்குறேன்.
1: ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி.
0: சரி சரி, ஏங்க நீங்க போயிட்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்துருங்க.
1: தோ போறேன், இதை விட எனக்கு வேற வேலை என்ன? யார் இது? தோ பாருடி, நம்ம பிள்ளைய பஸ்ல வரும்னு பார்த்தா மாட்டு வண்டியில வந்து இறங்கறத என்னமா இது?
2: அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க?
1: ஐயோ என்னமா இது, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நீ போய் ஏன் காலில் விழற?
2: அதானே, எத்தனை பெரிய படிப்பு படித்தாலும் நான் உங்க பொண்ணு தானே. நீங்கள் ரத்தத்தை வேறவையாக சிந்தி படிக்க வைக்கலனா நான் சாதாரண கல்லுப்பட்டி கிராமத்திலிருந்து போய் டாக்டர் படிப்பு எல்லாம் படிக்க முடியுமா?
1: நாங்கள் படிக்க வச்சது முக்கியம் இல்லம்மா, அம்மா அப்பா கஷ்டம் நினச்சி நீ படிச்சியே அதான் பெருசு. இந்த காலத்தில் எத்தனை பிள்ளைங்க இப்படி படிக்குது? செம்பா நீ போய் கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பிடுமா. அம்மா உனக்காக கோழி குழம்பு மீன் வறுவல்லாம் செஞ்சு வச்சிருக்காமா.
0: உக்காரம்மாடி.
1: கஸ்தூரி பேசிட்டே இருக்காம அந்த கறி குழம்பு எடுத்து ஊத்தே, மீன் வறுவல் எடுத்து வை.
2: ஏமா இப்படி கறி மீன்னு வாங்கி செலவு செய்யறீங்க? டவுன்ல சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. கூழ் சாப்பிடணும், கீரை குழம்பு சாப்பிடணும் ஆசையா இருக்கு.
0: இன்னும் நீ பழசு மறக்கல.
1: அம்மா செம்பா, உன் டாக்டர் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா?
2: முடிஞ்சிருதுப்பா, அடுத்த வாரம் கடைசி வகுப்பு, அதுக்கப்புறம் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான்.
1: ஏம்மா டாக்டர் படிப்பு முடிஞ்சதும் எங்கம்மா வேலை பார்க்க போற?
2: முதல்ல நம்ம கல்லுப்பட்டி கிராமத்துல வேலை பார்க்க போறேன். நான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணில் இனி யாரும் நோயால சாவக்கூடாது. எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத இந்த ஊர்ல இனி எல்லா வசதி வாய்ப்பும் வரணும், அதை மக்கள் அனுபவிக்கணும். இதையெல்லாம் இலவசமா செய்யணும்.
0: பரவாயில்லையே, நம்ம ஊர் மேல உனக்கு எவ்வளவு மரியாதை பாசம். டாக்டர் தொழிலை காசாக்குறவங்க மத்தியில இலவசமா மருத்துவம் பாக்குறது கோடி புண்ணியம்மா.
1: உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கலாமா, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அத நீதாமா நிறைவேற்றணும்.
2: பெத்தவங்க ஆசையை நிறைவேற்றுறது ஒரு மகளோட கடமை தானப்பா. உங்க ஆசை என்னப்பா?
1: நீ உன் தொழிலை பாரு, அதுல நாங்க தலையில்ல. ஆனா எங்களுக்கு நீ ஒரே பொண்ணு, ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா?
2: இதானா, இதுக்கா இவ்வளோ சஸ்பென்ஸ்? அப்பா உங்க விருப்பப்படி நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா.
2: எனக்கு கணவரா வரப்போறவரு சேவை மனப்பான்மையோட இல்லைனாலும் என் சேவைகளுக்கு தடை சொல்லாதவரா இருக்கணும்.
1: கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டல்லம்மா, அது போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன்.
3: என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அனைவரும் சில லட்சியங்களோடு வந்து இன்று அதை நிறைவேற்றும் சக்தி பெற்று வெளியேற உள்ளீர்கள். தெய்வத்திற்கு அடுத்தபடியாக ஓராயிரம் உயிர்களை காப்பாற்றும் சக்தியையும் ஆற்றலையும் கொண்டுள்ளீர்கள். நான் இந்த மருத்துவக் கல்லூரியில் 40 ஆண்டுகளாக பேராசிரியராக பணிபுரிகிறேன். இதுவரை என்னிடம் படித்த பல பேட்ச்களை விட உங்கள் பேட்ச் எனக்கு மிகுந்த நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது. காரணம், உங்களில் பல பேர் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து இங்கே வந்து கற்றுக்கொண்டு அதை வெற்றிகரமாக என் எதிரே நீங்கள் செய்து காட்டிய உடற்கூறுகள் பரிசோதனைகள் எனக்கு இன்னும் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல செல்வி செண்பகவல்லியின் திறமைகள் மருத்துவ உலகின் மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. செண்பகவல்லி மருத்துவம் கற்றுக்கொண்டது திறமையானது என்றால் அவருக்கு தன் கண்ணுக்கு தெரிந்த எந்த உயிரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில்

0: மிகுந்த அக்கறை இருப்பது பாராட்டப்பட வேண்டியது. அதனால்தான் அவர் படித்து கொண்டே தன் கருத்துக்கு மதிப்பளிக்கும் மாணவர்களோடு சேர்ந்து நமது மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவ வசதியில்லாத கிராமங்கள், அடிப்படை வசதியில்லாத கிராமங்களை தேர்ந்தெடுத்து வாரந்தோறும் அங்கே தனது குழுவினருடன் சென்று இயலாதவர்கள், இல்லாதவர்களுக்கு மருத்துவம் பார்த்தும் அசுத்தம் நிறைந்த அந்த பகுதிகளை சுத்தம் செய்தும் மேம்படுத்தி சிறந்த கிராமங்களாக மாற்றியவை ஏராளம். இனி அவர் வாழ்நாள் முழுவதும் இதைவிட பல ஆயிரம் பேருக்கு சகிப்புத்தன்மையுடன் மருத்துவம் பார்ப்பார். அதன் மூலம் இந்திய அளவில் சிறப்பு பெறுவார். நீங்களும் அவரை போல மருத்துவம் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தி நம் நாட்டை உயர்த்த வேண்டுகிறேன். செண்பகவல்லி எம்மா எழுந்திருமா. செண்பகவல்லியின் அர்ப்பணிப்பை பாராட்டி நீங்கள் அனைவரும் கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: கற்றுக் கொடுப்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். நமக்கு கற்றுக் கொடுத்த அனைவரும் கடவுள்கள். அதிலும் மருத்துவம் நேரடியாக உயிரை காக்கும். அதனால்தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்மை மதிக்கிறார்கள். டாக்டர்களான நம் மீது உள்ள நம்பிக்கையில்தான் நாம் கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை எந்த சந்தேகமும் இன்றி உட்கொள்கிறார்கள். அப்படி நம்மை நம்பும் மக்களை காக்கும் பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகம் உள்ளது. அனைவருக்கும் நன்றி. சாதிக்க வாழ்த்துக்கள். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா.
2: அம்மா செம்பா, வேலையா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியாம்மா?
1: ஃப்ரீயா தான்ப்பா இருக்கேன், சொல்லுங்க.
2: உன் கல்யாணத்துக்கு வரம் பார்த்தேன். நல்ல இடத்துல வரன் ஒன்று வந்திருக்குது. நல்ல பையன், நல்ல குடும்பம். பேரு பாண்டியன். சொந்த ஊர் நம்ம மதுரை தான். மதுரையிலே இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. ஃபோட்டோ உனக்கு ஃபோன் அனுப்பியிருக்கேன். அவங்க அவசரப்படுறாங்க. அதான் வர 10ஆம் தேதி பொண்ணு வீடு பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சா அன்னைக்கே பரிசம் போடலான்னு இருக்கம்மா. நீ என்னம்மா சொல்ற?
1: அப்பா, இதில் ஏன் முடிவு என்னப்பா? எல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். அப்பா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க ஃபோட்டோ. இந்த இருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். லைன்லேயே இருங்க. அப்பா ஃபோட்டோ பார்த்தேன், நல்லா இருக்காங்க. நீங்கள் சம்மதம் சொல்லிடுங்கப்பா. அப்பா ஒரே விஷயம்
2: சொல்லுமா.
1: என்னோட டாக்டர் தொழிலுக்கும் என் சமூக சேவைக்கும் எந்த தடையும் போடாத மாப்பிள்ளையா இருக்கணும். அது மட்டும்தான் என் கண்டிஷன்.
2: சரிம்மா சரிம்மா, நீ வீட்டுக்கு பார்த்து வாமா, நான் வச்சிடறேன். என் பொண்ணு செண்பவல்லிக்கும் மாப்பிள்ள பாண்டியனுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிச்சிருக்குன்னு சொன்னதால இன்னைக்கே பேசி ஊர் ஜனங்க உறவினர் முன்னாடி பரிசத்தை போடலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். ரெண்டு ஊர் பெரியவங்களும் அதுக்கான ஏற்பாடை செய்யணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
3: வேஷா வேஷா செஞ்சுட்டா போச்சு. பொண்ணு டாக்டர், மாப்பிள்ளை இன்ஜினியர். பொண்ணுக்கு என்ன சீர்சனத்தை செய்யணும்னு பேசி முடிச்சிட்டேளா?
2: ஐயா, நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. என் பேரு சுந்தரம். பொண்ணுக்கு அவங்க இஷ்டப்படி சீர்சனத்தை செய்யறத செய்யட்டும். அதை பத்தி எதுவும் பேச வேணாம். நல்ல குடும்பம்ங்கிறதால நீங்க பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும். உங்க பொண்ணை வச்சு காப்பாத்துற வசதியும் வேலையும் சக்தியும் என் பையனுக்கு இருக்கு. மேல பேசுங்க.
3: சரி சரி, மன ஊத்தா என ஊத்த மாதிரி. பொண்ணை மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சு. அவ ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போச்சு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதுதானே.
4: ஆடி ஆவணி புரட்டாசி தை மாதம் 22ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா. அன்னைக்கே கல்யாணத்தை பேஷா முடிச்சிடலாம். உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க.
2: பரிசம் போட்டு 3 மாதத்துக்கு போகிறவ கல்யாணம். சின்னஞ்சிருசுங்க, 3 மாதம் தாங்குமா?
5: ஐயா, என் பொண்ணு பரிசம் போட்டு 1 வருஷம் காத்திருக்க சொன்னாலும் காத்திருப்பான்.
2: என் பிள்ளையும் அப்படி தாங்க. நீங்கள் சொன்ன அதே நாளில் கல்யாணத்தை முடிவு செய்யுங்க.
3: அப்போது உங்கள் ரெண்டு வீட்டாருக்கும் இதில் சம்மந்தமோ? என்ன
2: சம்மதம் தாங்க, எனக்கு டபுள் சம்மதங்க.
3: அப்படின்னா படிக்கிற கேளுங்கோ. மதுரை மாவட்டம் பறவை கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரம் ராஜாத்தி மகன் பாண்டியனுக்கும், மேற்படி மதுரை மாவட்டம் கள்ளுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமு கஸ்தூரி இவர்களின் மகள்
4: செண்பகவல்லிக்கும் வருகின்ற தை மாதம் 22

0: ஆறாம் தேதி திருமணம் செய்ய இரு வீட்டாரும் சேர்ந்து முடிவு செய்து ஊர் பெரிவா முன்னிலையில் திருமண ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆ இந்தாங்கோ மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் இதில் கையெழுத்து போடுங்க. தாமலை மாத்திங்கோ, தாமலை மாத்திங்கோ.
1: சரிங்க சரிங்க, நான் கையெழுத்து போட்டுட்டேன். சம்மந்தி நீங்களும் கையெழுத்து போட்டுருங்க.
2: கொண்டங்க கொடுங்க சம்மந்தி, நானும் கையெழுத்து போட்டுறேன்.
0: அப்புறம் என்ன, அவள் வேலை முடிஞ்சிடுச்சு, நாம நம்ம வேலையை பார்ப்போம்.
2: நம்ம வேலையா? அது என்ன,
1: சாப்பிட்றது தான்.
3: ஹலோ வணக்கம், யாருங்க?
4: ஹலோ வணக்கங்க, என் பேர் பாண்டியன். ரெண்டு நாளுக்கு முன்னதான் உங்களுக்கு பரிசம் போட்ட மாப்பிள்ள பேசுறேன்.
3: ஓ சாரி சாரி சாரி, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல, அதனாலதான் யாருன்னு கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க.
4: அத பத்தி பரவாயில்லைங்க, உங்க நம்பரை உங்க வீட்டுல கேட்டு வாங்கினேன், சும்மா பேசலான்னு தான் போன் போட்டேன்.
3: அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க, சொல்லுங்க.
4: பொதுவா பெண் வீடு மாப்பிள்ள வீடு பார்த்துட்டாலே பொண்ணும் பையனும் இப்போ எல்லாம் ஃபோனில் சகஜமாக பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் பரிசமே போட்டாச்சு, அதான் உங்களை புரிஞ்சிக்கலாமுன்னு பேசுனேன்.
3: அது தவறு ஒன்றும் இல்லைங்க,
4: நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். எனக்கும் என் வருங்கால மனைவி தினமும் ஃபோனில் குட் மார்னிங் குட் நைட்டு சொல்லணும், மணிக்கணக்காக பல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்காதா?
3: ஐயோ நீங்களும் சராசரி ஆண்கள் மாதிரியே பேசுறீங்களே.
4: ஏன் இப்படி சொல்றீங்க?
3: பின்ன என்னங்க, கல்யாணத்துக்கு முன்ன நீங்க கூப்பிட்டா ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி சாப்பிடலாம்.
4: ஆமா,
3: ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரு 10 நிமிஷம் பேசலாம்.
4: ஆமா,
3: அதை விட்டுட்டு தினமும் ஃபோன்ல குட் மார்னிங் குட் நைட் நீ சாப்பிட்டியான்னு சராசரியா பேசுறது எனக்கு பிடிக்காது.
4: என் ஃப்ரெண்டோட கல்யாணம் ரெண்டு நாள் திருச்சியில் நடக்குது, அதுக்கு நீங்களும் நானும் போய் நைட்டு தங்கி காலையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே வருவாங்க, அவங்கக்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தலாம்னு நினச்சேன்.
3: ஐயோ ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கேயும் உங்கள் கூட வரமாட்டேன், அதுவும் நைட்டு தங்கி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது வேலைக்கே ஆகாது, எங்க வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க.
4: நீ சரியான பட்டிக்காடுன்றது புரியுது.
3: ஆமா நான் சரியான பட்டிக்காடு தான், அதனாலதான் கட்டுப்பாடா வளர்த்திருக்காங்க. சரிங்க, இதுக்கு மேல பேசுனா நீங்க ஏதாவது தப்பா பேசி நானும் பேசி மனசு கஷ்டம் வரும், கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பேசலாம். பாய்
4: பாய்.
1: கஸ்தூரி, ஏ புள்ள கஸ்தூரி, பரிசம் போட்டு ரெண்டு நாள் கழிச்சு டவுன்ல இருக்கிற தோழி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நம்ம பொண்ணு 5 நாளா வரவே இல்லை, போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஆனா எங்க போனான்னு ஒண்ணுமே தெரியல. பரிசம் போட்ட பொண்ணு 5 நாளா காணன்னா ஊர் உலகம் என்ன நினைக்கும், சும்மாவே ராமு தான் பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சிட்டான்னு பொறாமையில பொங்கி சாவறானுங்க. இதுல தோழி வீட்டுக்கு போனவள 5 நாளா காணன்னா என்னன்னா பேசுவானுங்களோ.
5: அவ தோழி வீட்டுக்கும் போன் பண்ணி கேட்டுட்டோம், எங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது, வேற எங்க போனானும் தெரியலையே.
1: காசு பணம் இல்லைனாலும் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு வர என்ன தலை குனிய வச்சுட்டாலே, இப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க?
5: நான் அப்பவே கேட்டேன், அந்த பாவி மவளை ஏதாவது காதல் கிதல் பண்றியாடின்னு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மான்னு சொல்லிட்டு இப்ப காணோம்னா என்ன அர்த்தம், என்ன நினைக்க தோணுது?
1: ஊர் உலகத்துல உள்ள சில பொண்ணுங்க மாதிரி இல்லாம கருத்தா பேசினாலே எந்த ஆசாபாசத்துக்கும் மனசுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எவனோடையோ ஓடி போயிட்டாலே.
5: யோ என்னைய நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட?
1: பின்ன என்னடி, அவ துணிமணிங்க அவனோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா, பின்ன என்ன சொல்ல சொல்ற, போன் சுவிச் ஆஃப் ஆனா என்ன, வேற எந்த போன்லயாவது நம்ம கிட்ட பேசிருக்கலாமே. அவ யாரையோ காதல் பண்ணிருக்கா, அத நம்ம கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டோன்னு மறைச்சிட்டா, படிக்க வச்சிட்டோம், இனி நாம அவளுக்கு யாரு, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு பறந்து போயிடுச்சு.
5: என்னையா நீ, நீ பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சாலும் ஊருக்கும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருமேன்னு வேற பயமா இருக்கு.
1: என் வம்சத்திலே இல்லாத

0: ஒண்ண நம்ம பொண்ணு செஞ்சிட்டாலே எத்தனை நாள் இதை மூடி மறைக்கிறது? கத்திரிக்காய் முத்தனா கடத்தெருவுக்கு வரதானே செய்யும். விஷயம் எப்படியும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கும் ஊருக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு
1: ஐயோ யாரோ வந்து சத்தம் கேக்குதே. ஐயோ கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே போய் பாறையா. போயா போ.
0: ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு போச்சு. நம்ம சம்பந்தி வந்துக்கிறாருடி. ஐயோ உன் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன்.
2: வணக்கம் வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க?
0: வாங்க வாங்க. வணக்கங்க. நான் நல்லா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் சௌக்கியம். ஆமா, எங்க உங்க பொண்ணு செம்பகம்?
0: அது வந்து அது வந்து
2: என்ன, அது வந்து இது வந்து அது 5 நாளாக வரல. அது வந்து இருந்தா நான் ஏன் இங்கே வர்றேன் சொல்லுங்க. எங்க உங்க பொண்ணு?
0: சம்பந்தி மன்னிக்கணும், 2 நாளுக்கு முன்னாடி தோழி வீட்டுக்கு போறேன்னு போயிருக்கா. இப்போ வந்துருவா.
2: ஏன் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? ஒருத்தனுக்கு பரிசம் போட்டாச்சுன்னா அந்த பொண்ணு பாதி பொண்டாட்டி மாதிரி. இதுதானே நம்ம கிராமத்து வழக்கம். நாங்கள் ஆசையாக பேசலான்னு 5 நாளாக ஃபோன் போடுறோம், ஃபோன் சுவிச் ஆஃப். இருந்து பார்த்துட்டு நேராக போய் பார்க்கலான்னு உங்கள் ஊருக்கு வந்தா தெருமுனையில் எல்லாரும் உன் பொண்ணை 5 நாளாக காணும், எவனோட ஓடி போயிட்டான்னு பேசுகிறாங்க. இதுதான் நீ பொண்ணை வளர்த்த லட்சணமா? படிக்கிறது டாக்டர் படிப்பு, நடந்துக்கிறது பக்கா லோக்கல். சே
0: ஐயா, உங்க காலில் விழுந்து கேட்குறேன், என் பொண்ணு என் குடும்பத்தையும் இப்படி கேவலமாக பேசாதீங்க.
2: படிக்க
0: வச்சு பட்டம் வாங்கி அவன் நமக்கு கொடுத்த பட்டத்தை பாத்தியா? பாத்தியாடி,
1: அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையேங்க. கடவுளுக்கு கூட கண் இல்லை.
0: அவன் முகத்துல இனிமே நான் முழிக்க மாட்டேன். என் பொண்ணே இல்லைன்னு தலை முழுவுறேன் நான்.
1: ஏயா, நடந்தது ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? வா, வந்து ஒரு வாய் சாப்பிடு.
0: என்ன சொல்ற கஸ்தூரி, நம்ம பொண்ணு செஞ்சது சாதாரண தப்பா? அதை எப்படி உடனே மறக்க முடியும்?
1: ஏயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது.
0: என்ன யோசனை சொல்லு.
1: நாம ஏன் யார் கூடயோ நம்ம பொண்ணு ஓடி போயிட்டான்னு நினைக்கணும்? ஏதாவது ஆபத்துல மாட்டி இருந்தால்னா நாம எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கயா.
0: சரி, அதையும் செய்வோம். வேற வழி
1: ஏயா? துபரியா, நம்ம செண்பத்துக்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. நயா நயா, பேசியா? பேசு பேசு பேசு. ஐயோ பேசியா?
0: ஏய் கஸ்தூரி, என்ன அசிங்கப்படுத்தினா அவளோட நான் பேச மாட்டேன். போன் ஆஃப் பண்ணு.
1: யோ யோ யோ, போன் வந்துகிட்டே இருக்கு. என்னவோ ஏதோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிள்ளை போன் பண்றாயா? பேசியா? யோ பேசு பேசு.
0: ஏய், நான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல.
1: பேச மாட்டியா? போ, நான் பேசுறேன். ஆனா அதையும் நீயும் கேக்குற மாதிரி சவுண்ட் அதிகமா வச்சு பேசுறேன். ஹலோ செண்பா, அம்மா செண்பா, அம்மா பேசுறேம்மா. நான் அம்மா பேசுறேன்.
3: அம்மா,
1: ஹலோ அம்மா. அம்மா இருக்க? செண்பா எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கிறம்மா. அம்மா, அப்பா
1: சொல்லுமா. சொல்லு சொல்லு செண்பா.
3: பொய் சொல்லிட்டு வீட்டை விட்டு போனதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ கேரள மாநிலம் வயநாட்டிலிருந்து பேசுறேன். இங்க ஏன் போனேன்னு கேக்குறீங்களா? முதல்ல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நான் யாரோடையும் ஓடி போல. ஊரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க.
1: பாத்தியா பாத்தியா, என் பொண்ணு எவனோட ஓடி போயிட்டான்னு சொன்னல. அவன் நம்ம பொண்ணியா, நம்ம பொண்ணு. அவ அப்படிலாம் செய்ய மாட்டான், அவ அப்படி செய்ய மாட்டான். அம்மா நீ சொல்லுமா, நீ சொல்லுடா.
3: கேரள மாநிலம் வயநாடு இப்ப பேப்பர்லயும் டிவிலையும் அதிகம் பேசப்படுற ஊரு. காரணம், அங்க 8 நாளா மண் சரிவு ஏற்பட்டு மனிதர்கள்லாம் 100 பேர் மண்ணோடு மண்ணா மண் மூடி இறந்துட்டாங்க. மலை மேல கட்டியிருந்த வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து பல உயிர்கள் பலியாயிருச்சு. வயநாட்டுல மண் சரிவு ஏற்பட்டு பாதிப்பு அதிகம்னு கேள்விப்பட்டேன். அப்போ என் மனசு துடிச்சது. நாம கத்துக்கிட்ட மருத்துவத்தால அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது

0: தோணுச்சு. அதான் உங்ககிட்ட உத்தரவு கேட்டா பயத்திலையும் பரிசம் போட்ட பொண்ணு வெளியே போகக்கூடாதுன்ற எண்ணத்திலையும் அனுப்ப மாட்டீங்க. அதனால தான் எது வந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு என் கூட டாக்டருக்கு படித்த 50 பேரை தயார் செஞ்சு சமூக சேவை தொண்டு நிறுவனங்கள்லேருந்து மருந்து மாத்திரைங்களை இலவசமாக வாங்கிக்கிட்டு உடனே வயநாட்டுக்கு நான் வந்துட்டேன். இங்கே எங்களால் முடிஞ்ச பல உயிர்களை காப்பாற்றிட்டோம். உயிருக்கு போராடிய பலருக்கு மருத்துவம் பார்த்து காப்பாற்றிட்டோம்.
1: செண்பகவல்லி, முதல்ல என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சு, நானே என் பொண்ணை தப்பா நினைச்சிட்டம்மா, தப்பா நினைச்சிட்டேன்.
0: அப்பா, அதை பத்தி பரவாயில்ல, எதையுமே சொல்லாம நான் வந்துட்டேன்ல, அப்படிதானே நினைக்க தோணும்.
1: சொல்லுமா, சொல்லு.
0: அப்பா, நம்ம ஊர்ல மண்ணை தோண்டி மரவள்ளி கிழங்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி மண்ணை தோண்டி தோண்டி மண்ணுக்குள்ள புதஞ்சவங்களை எடுத்தாங்கப்பா. அப்பா, மழையிலையும் வெள்ளத்திலையும் அடிச்சுட்டு போனவங்கள பல பேரை நாங்கள் காப்பாற்றணும்ப்பா. அப்பா, இப்போ பரவாயில்ல, நிலைமை ஒழிஞ்சிருக்குது. அப்பா, எங்கள் சேவையை பாராட்டி மத்திய அரசு விருதுக்கு இந்த மாநில அரசு பரிந்துரை செஞ்சுருக்கான். ஏன்ப்பா, நமக்கு விருதா முக்கியம், மனித உயிர்கள் தானப்பா முக்கியம். நாட்டோட ஒரு மூலையில் மரண ஓல சத்தம் கேட்கும்போது என் திருமண மங்கள சத்தம் கேட்டால் அது எப்படிப்பா நல்லா இருக்கும். அதனால தான்ப்பா எது வந்தாலும் பரவாயில்லன்னு என் தோழி வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு இந்த வயநாட்டுக்கு வந்தேன். ஒரு நல்லது நடக்க பொய் சொல்லலான்னு நீங்கள் தானேப்பா சொல்லியிருக்கீங்க. அப்பா, ஓடு காலின்னு ஊரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சொல்லட்டும், ஆனால் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்ப்பா. எனக்கு இனிமே கல்யாணம் வேணாம்ப்பா, ஆனால் உங்களுக்கு பேர பிள்ளைங்க வேணும்னு கேட்டிங்கல்ல, அதனால் இந்த வயநாட்டில் மண் சரிவில் பெற்றோர்களை இழந்த ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ரெண்டு குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு வரேன்ப்பா. நீ உங்களோடும் இந்த குழந்தைங்களோடும் தான்ப்பா என் வாழ்க்கை. நாட்டில் எங்கெல்லாம் மக்களுக்கு பேரிடர் ஏற்படுதோ, எங்கெல்லாம் மக்களுக்கு மருத்துவம் தேவைப்படுதோ, அங்கெல்லாம் என் மருத்துவ நண்பர்கள் உதவியோடு நான் இருப்பேன்ப்பா. உங்கள் பேர பிள்ளைங்களோடு நாளைக்கு உங்களை நான் பார்க்கறதுக்கு வரேன்ப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
1: இல்லம்மா, இல்லம்மா, நீதாம்மா எங்களை மன்னிக்கணும், நீதாம்மா எங்களை மன்னிக்கணும்.
2: அம்மா, செண்பா, இப்படிப்பட்ட பொண்ணை பெற்றதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். பொண்ணை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி, ரொம்ப பெருமையா இருக்கு. சரி சரி, உன்னோட வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது செண்பா என்றொரு செவிலித்தாய் நாடகம். எழுத்தாக்கம் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் செண்பகவல்லியாக ஜே ஃபெமினா, செண்பகவல்லியின் அப்பாவாக ஆர் பாலசுப்ரமணியன், கஸ்தூரியாக எஸ் சாந்தி, டாக்டராக ஜி வாசுதேவன், ப்ரொஃபஸராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், மாப்பிள்ளை பாண்டியனாக ஸ்ரீனிவாச முருகன், சுந்தரம் மற்றும் டிராபிக் போலீஸாக எஸ் சரவணன், நர்ஸாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:30. 7:00 இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாடிய தேவாரம் கேட்கலாம். தொடக்கமாக தாயினும் நல்ல என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கம் அளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்து

0: உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 240,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும் இதன் காரணமாக 266,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக் கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக் கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும், 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:57.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

நீங்கள் உங்களது இரும்பாலான கோர நகங்களால் மக்களது மார்பகங்களை உழுது பிளந்தீர்கள். அங்கு பகைமையை விதைத்தீர்கள். எனவே பகைமைக்கு பகைமைதான் பயிராக விளையும். எங்களிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் பிசாசுகளே என்று நான் மனதுக்குள் கூறிக்கொண்டேன். ஆமாம், அவனது முகம் சிவந்து போயிற்று. ஆக்ரோஷம் அவனுள்ளே கொதித்து பொங்கியது. அவனது குரலில் தொனித்த ஏற்ற இரக்கங்கள் தாயை பயப்படும்படி செய்தன. ஆனால் நான் அந்த மதகுருவிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்று மேலும் தொடர்ந்தான் ரிப்பன். அவர் கிராமத்தில் கூட்டம் முடிந்து திரும்பி வந்து ஓரிடத்தில் அமர்ந்து சில முஜுக்குகளோடு பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசினார்? சாதாரண மக்களெல்லாம் ஆட்டு மந்தைகள்தாம் என்றும், அவர்களை கட்டி மேய்க்க ஒரு இடையன் எப்போதும் தேவை என்றும் அவர் பேசினார். எனவே நானும் வேடிக்கையாக சொன்னேன். வாஸ்தவம்தான், நரிக்கு நாட்டாண்மை கொடுத்து விட்டால் காட்டில் வெறும் இறகுகள் தான் மிஞ்சும், பறவைகள் மிஞ்சாது என்றேன். அவர் தம் தலையை சாய்த்து கொண்டு என்னை பார்த்தார். ஜனங்கள் எப்போதும் கஷ்டப்படவே வேண்டியிருக்கும் என்றும், எனவே தமது வாழ்க்கையில் நேரும் துன்பங்களையும் சோதனைகளையும் சங்கடங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியை அருளுமாறு கடவுளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். எனவே நானும், ஜனங்கள் எவ்வளவோ காலமாய் பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், ஆனால் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப வேலை இருப்பதால் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க இயலவில்லை என்றும் சொன்னேன். அப்புறம் அவர் என்னை பார்த்து, நீ எந்த மாதிரி பிரார்த்திக்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், எல்லா சனங்களையும் போல நானும் ஒரே ஒரு பிரார்த்தனையேதான் என் வாழ்நாள் முழுவதும் சொல்லி வருகிறேன். கருணையுள்ள கடவுளே, எங்களுக்கு கல்லை தின்று வாழவும், கனவான்களுக்காக விறகு பிளக்கவும், செங்கல் சுமக்கவும் கற்றுக்கொடு என்றுதான் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவரோ என் பேச்சை முடிக்க விடவில்லை. திடீரென்று ரிப்பின் சோஃபியாவின் பக்கம் திரும்பினான். நீங்கள் ஒரு சீமான் வீட்டு பிறவியா என்றான். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று வியப்போடு திடுக்கிட்டு கேட்டாள் சோஃபியா. ஏனா என்று சினுங்கிக் கொண்டான் ரிப்பின். ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில்தான் பிறந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எவரவர் எப்படி எப்படி பிறந்தார்களோ அப்படித்தான் அவர்கள் விதியும் இருக்கும். நீங்கள் தலையில் கட்டியிருக்கிறீர்களே அந்த துணியினால் சீமான்களின் பாபக்கரையெல்லாம் மூடி மறைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஒரு சாக்குக்குள்ளே போட்டு கட்டியிருந்தாலும் நாங்கள் ஒரு மதகுருவை அடையாளம் கண்டு கொள்வோம். மேஜை மீது சிந்தியிருந்த எதன் மீதோ முழங்கை பட்டதுமே முகத்தை சினுங்கி கூசி நடுங்கினீர்களே. உங்கள் ஒய்யார உடம்புக்கும் தொழிலாளன் உடலுக்கும் சம்பந்தமே இல்லை, தாய் குறுக்கிட்டு சொன்னாள். அவனது முரட்டுத்தனமான ஏளன பேச்சு சோஃபியாவின் மனத்தை புண்படுத்திவிடக் கூடாதே என அவள் அஞ்சினாள். மிக்காவில் அவள் என் சிநேகிதி. மேலும் அவள் நல்லவள். நமது கொள்கைக்காக பாடுபட்டுத்தான் அவளது தலைக்கூட நரைத்து போயிற்று. நீ ரொம்பவும் கடுமையாக வெடுக்கென்று பேசுகிறாய். ரிப்பின் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டான். ஏன், நான் மனம் புண்படும்படி யாரையாவது எதையேனும் சொல்லிவிட்டேனா? என்னிடம் ஏதோ சொல்ல விரும்பினீர்கள் என்று நினைக்கிறேன் என்று வறண்ட குரலில் சொன்னாள் சோஃபியா. நானா? ஆமாம், இங்கே சமீபத்தில்தான் ஒரு ஆசாமி வந்திருக்கிறான், யாகவின் சொந்தக்காரன். அவனுக்கு காசநோய். அவனை அழைத்து வர சொல்லட்டுமா என்றான் ரிப்பின். அவசியமாய் என்றாள் சோஃபியா. ரிப்பின் அவளை சுருங்கி நெரித்த கண்களோடு பார்த்தான். பிறகு எஃப்எம்மிடம் திரும்பி மெதுவாக சொன்னான், போய் அவனை இன்று மாலை இங்கு வர சொல்லிவிட்டு வா. எஃப்எம் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு ஒன்றுமே பேசாமல் எவரையுமே பார்க்காமல் அந்த காட்டு வழியில் சென்று மறைந்தான். அவன் செல்வதை பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டே ரிப்பின் சொன்னான், இவனுக்கு இப்போது கஷ்டகாலம். சீக்கிரமே இவனும் யாகவும் பட்டாளத்தில் சேர்ந்து விடுவார்கள். யாகவுக்கு அதற்கு தைரியம் கிடையாது. நான் போக மாட்டேன் என்கிறான். இவனுக்கும் திராணி இல்லை. இருந்தாலும் இவன் சேர்ந்து விடுவான். பட்டாளத்தில் சேர்ந்து அங்குள்ள சிப்பாய்களை தூண்டிவிட்டு விட முடியும் என்று இவன் நினைக்கிறான். தலையை கொண்டு மோதி சுவரை தகர்த்து விட முடியுமா? அவர்கள் கையிலும் துப்பாக்கி ஏறிவிட்டால் அப்புறம் அவர்களும் மற்ற சிப்பாய்கள் செல்லும் பாதையில்தான் செல்வார்கள். இக்னாத் என்னவோ அதை பற்றியே அவனிடம் பேசிக்கொண்டிருக்கிறான். அவன் பேச்சில் அர்த்தமே கிடையாது. இல்லை என்று மறித்து கூறிக்கொண்டே ரிப்பினை பார்த்தான் இக்னாத். இதையெல்லாம் சொல்லவில்லை என்றால் இவனுக்கு அவர்கள் கொடுக்கிற பயிற்சியில் இவனும் அவர்களைப் போலவே சுட்டுத்தள்ளத் தொடங்குவான். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று சிந்தித்தவாறே பதில் உரைத்தான் ரிப்பின். அவன்

0: பட்டாளத்தில் சேராமல் ஓடிவிடுவதே ரொம்ப நல்லது. ருஷ்யா ரொம்ப பெரிய தேசம். ஓடிப்போய்விட்டால் அவர்கள் அவனை எங்கே என்று கண்டுபிடிப்பார்கள். ஒரு கள்ள பாஸ்போர்ட் வாங்கிவிட்டால் அவன் ஊர் ஊராய் திரியலாம். அப்படித்தான் நான் செய்ய போகிறேன் என்று தன் காலை ஒரு சுழியால் அடித்து கொண்டே சொன்னான் இக்நாத். விரோதமாக போவதென்று தீர்மானித்து விட்டால் அப்புறம் தயக்கமே இருக்கக்கூடாது. நேராக போக வேண்டியதுதான். அவர்கள் பேச்சு நின்றது. தேனீக்களும் குளவிகளும் மொய்த்து பறந்து ரீங்காரித்து இறைந்தன. பறவைகள் கூவின. வயல்வெளியிலிருந்து ஒரு பாட்டுக்குரல் மிதந்து வந்தது. ஒரு கணம் கழித்து ரிப்பன் பேச தொடங்கினான். நல்லது, நாங்கள் வேலைக்கு போக நேரமாகிவிட்டது. உங்களுக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க தோன்றும் இல்லையா? இந்த குடிசைப்புறத்தில் சிறு குடில்கள் இருக்கின்றன. யாகவ், நீ போய் கொஞ்சம் காய்ந்த சருகுகளை கொண்டு வா. சரி அம்மா, நீ அந்த பிரசுரங்களை எடுத்துக்கொடு. தாயும் சோஃபியாவும் தங்கள் மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள். ஆடே அப்பா, எவ்வளவு புத்தகங்கள் என்று வியந்து கொண்டே அந்த புத்தகங்களை குனிந்து நோக்கினான் ரிப்பன். இந்த மாதிரி காரியத்தில் ரொம்ப காலமாக ஈடுபட்டிருக்கிறீர்களா? சரி, உன் பேர் என்ன என்று சோஃபியாவிடம் திரும்பி கேட்டான். ஆனா இவாம்னா என்றாள் அவள். 12 வருஷ காலமாய் வேலை செய்கிறேன். ஆமாம், எதற்காக கேட்டீர்கள்? முக்கிய காரணம் ஒன்றுமில்லை. அது சரி, சிறைக்கும் போயிருக்கிறீர்களா? ஆமாம். பார்த்தாயா என்று கண்டிக்கும் குரலில் சொன்னாள் தாய். நீ முதலில் எவ்வளவு முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டாய். என் பேச்சை கண்டு வருத்தப்படாதேம்மா என்று பல்லை காட்டி சொல்லிக்கொண்டே அவன் ஒரு புத்தக கட்டை வெளியில் எடுத்தான். சீமான்களுக்கும் முஜுக்குகளுக்கும் ஒட்டவே ஒட்டாது. இரண்டு பேரும் எண்ணெயும் தண்ணீரும் மாதிரி. நான் ஒன்றும் சீமாட்டி அல்ல, நான் ஒரு மனித பிறவி என்று சிரித்து கொண்டே மறுத்தாள் சோஃபியா. இருக்கலாம் என்றான் ரிப்பன். நாய்கள் கூட ஒரு காலத்தில் ஓநாய்களாய்த்தான் இருந்தன என்று சொல்லுகிறார்கள். சரி, நான் போய் இவற்றை ஒழித்து வைத்துவிட்டு வருகிறேன். இக்நாத்தும் யாகுவும் தங்கள் கைகளை நீட்டிக்கொண்டே அவன் பக்கமாக வந்தார்கள். நாங்களும் அதை பார்க்கலாமா என்றான் இக்நாத். எல்லாம் ஒரே மாதிரி புத்தகம்தானா என்று சோஃபியாவிடம் கேட்டான் ரிப்பன். இல்லை, வேறு வேறு சில பத்திரிகைகளும் இருக்கின்றன. அப்படியா? அந்த 3 பேரும் தங்கள் குடிசைக்குள் விரைந்து சென்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேயர்களின் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேயர்களின் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ

2.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

அல்லது பொருளாதாரத்திற்காக எல்லாமே வேறு வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் கூட நம்முடைய தாய் மொழியை அறியாமல் இருப்பது என்பது நம்முடைய தாய் தந்தையரை அறியாமல் இருப்பதற்கு சமம். எனவே அந்த வகையிலே நம்முடைய மொழியை எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம். இளமை முதலே அதை கற்றுக் கொடுப்பது

0: அல்லது பொருளாதாரத்திற்காக எல்லாமே வேறு வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் கூட நம்முடைய தாய் மொழியை அறியாமல் இருப்பது என்பது நம்முடைய தாய் தந்தையரை அறியாமல் இருப்பதற்கு சமம். எனவே அந்த வகையிலே நம்முடைய மொழியை எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம். இளமை முதலே அதை கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை. அதன் பின்னாலே பள்ளியிலே கல்லூரியிலே என்று அதை ஆசிரியர்கள் இன்னும் வளர்த்து அவர்களை மிகச்சிறந்த தமிழ் ஆர்வம் உள்ளவர்களாக படைப்பாளர்களாக ஆக்குவார்கள். அந்த வகையிலே நம்ம தொடக்கத்தில் கற்றுக்கிற போது தமிழ் மொழியினுடைய எழுத்து, அந்த எழுத்துக்களினுடைய வகைகள், அந்த எழுத்துக்களினுடைய பிறப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பகுத்து பகுத்து அறிந்து கொண்டோமானால் அந்த எழுத்துக்களின் இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் எளிது. அதுபோல அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதும், அதுபோல தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் அவை எப்படி ஆக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டோமானால் அது மிக எளிதா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்ப ஒரு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், வள்ளினம் கசட தப்பர ஞாங்கன ஞமன அது மெல்லினம் எரள வழல இணையினம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது வெறுமனே அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டா அவங்களுடைய மனதில் அது பதியாது. அப்போ இந்த எழுத்துக்கள் வள்ளினம் என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அடி வயிற்றில் இருந்து மேல் உந்தி வருகின்ற காற்று, அந்த காற்று தான் ஒலியாக மாறுகிறது. அப்படி மேலே வருகின்ற அந்த காற்றானது நெஞ்சு பகுதியில் ஒரு சில வினாடிகள் அங்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிற்கும். அப்படி நின்று வலிமையான ஓசையோடு வெளிப்படும். க ச ட த ப ர சொன்னாலே நமக்கு தெரியும், இந்த இடத்தில் நெஞ்சு பகுதியிலே ஒரு சிறு அழுத்தத்தை அந்த காற்று கொடுத்து விட்டு அதன் பின்னாலே வன்மையான ஒலியோடு அது ஒலிக்கும். எனவே இது வல்லினம் என்று சொல்லப்படுகிறது. காற்றானது அந்த நெஞ்சுப்புறத்தில் நிற்காமல் அதுபோல மூக்கின் வழியாகவும் வராமல் இடை நிகர்த்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய வாய் பகுதியில் இருந்து ஒலிக்கிற போது அது வன்மையாகவும் ஒலிக்காது மென்மையாகவும் ஒலிக்காது, இடையான ஒலியிலே இடை நிகர்த்த ஒலியிலே அது ஒலிக்கும். என்று சொன்னோமானால் அந்த குழந்தைகளுக்கு இந்த 3-6-18 எழுத்துக்களும் எப்படி பிறக்கிறது என்பது தெரிந்துவிடும். இந்த வகைமைகளும் தெரிஞ்சிடும். நீங்க எப்ப கேட்டாலும் குழந்தை சொல்லும் வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன என்று. அப்ப அந்த குழந்தைகளுக்கு இப்படி நாம் கற்பித்துக் கொடுக்கிற போது அவர்கள் இதை எளிமையாக புரிந்து கொள்வார்கள். அதுபோல அவர்களுக்கு இந்த தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். அதுபோல அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளும். நாம் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி. அதுபோலவே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இன்னும் பல இலக்கண கூறுகள் இருக்கின்றன. நான் இப்ப சொன்னது ஒரு சான்றுக்காக சொன்னேன். எனவே இது போல இருக்கக்கூடிய அந்த இலக்கண கூறுகள், சொல்லிலே இருக்கக்கூடிய வகைமைகள் என்று இவற்றையெல்லாம் அவர்கள் மெல்ல மெல்ல கற்றுக்கிற போது அந்த தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய பேச்சு மற்றும் எழுத்து என்ற இந்த இருவகைப்பட்ட அந்த நடையினையும் அவர்கள் கற்றுத் தேர்வார்கள்.
1: தமிழ் முறையா படிக்கணும், தமிழ் இலக்கணங்கள் முறையா படிக்கணும்,
0: கட்டாயம் வேணும். இப்ப நம்ம ஒரு பேசுகிற போதே அந்த பேச்சில வந்து ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா. இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நான் அப்படிங்கறத நான் சொல்றேன், வந்திருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அது நிகழ்காலத்தை குறிக்குது இல்லையா. அப்ப வந்து இருக்கிறேன் அதை நான் வந்து நான் இங்கு வந்து இருக்கிறேன்னா முடிய முடியும், வருவேன் சொல்ல முடியாது. நான் இங்க வந்துட்டேங்கிறத வருவேன் சொன்னா அது எதிர்காலம் ஆயிடும் இல்லையா. அப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பேச்சின் ஊடாகவே இலக்கணத்தோடு பேசுறோம் அவர்களுக்கு படிப்படியாக நாம் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கணும், அவர்களும் இதை எளிமையா கற்றுப்பாங்க, முறைப்படி சொல்லிக் கொடுத்தா.
1: பழைய கருப்பு வெள்ளை திரைப்படங்களோட பாத்தீங்கன்னா தமிழ தமிழா பேசுவாங்க, பேசும் போதே
0: ரொம்ப ஒரு
1: சுபாஜி
0: தூய நடையில இருக்கும். அந்த தூய நடையில அவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்படி அதை வந்து எளிமைப்படுத்தி நம்ம சொல்லணும், பொருளோடு அவர்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கும் போது இலக்கணம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இல்லாமல் அதுல இருக்க கூடிய சிறு சிறு கூறுகள் தான் அப்படிங்கறத அவங்களுக்கு விளங்க வச்சோம்னா அவர்கள் எளிதாக வந்து இதை கற்றுக்கொள்வாங்க.
1: கூட பள்ளியில படிக்கிற ஒரு சில மாணவர்கள் வந்து ஏதோ சிலபஸுக்கு தான் படிக்கிறாங்க தமிழை,
0: கட்டாயம்
1: ஆழ்ந்து ஒண்ணு படிக்கிற
0: மாதிரி. ஆழ்ந்து எல்லாம் படிக்கல, ஆழ்ந்து படிக்கல. ஏன் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த மனப்பாடம் பண்ணி அதை தேர்வுல எழுதி அதுக்கு தகுந்த மதிப்பெண்ணை பெற்றுட்டா போதும் அப்படிதான் நினைப்பாங்க.
1: தமிழ்ல பாஸ்
0: அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஆனா அப்படி இல்லாமல் அதை வந்து ஒன்றொன்றையும் ஆய்ந்து பகுத்து ஏன் எப்படி எதற்கு எதற்காக இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்களுக்கு அது வந்து மிகுந்த ஆர்வத்தை

0: பண்ணும், மேலும் மேலும் மேலும் மேலும் அவங்க வந்து அதுல அடுத்தது அடுத்தது இன்னும் தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு போவாங்க. நல்ல ஆசிரியர்களை அணுகுவாங்க. ஆசிரியர்கள் இன்னும் நல்ல ஒரு சிறப்பா சொல்லி கொடுக்கும்போது அவங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஏன் எதற்கு எப்படி இந்த வினாக்களுக்கு நம்ம விடை தெரிஞ்சாலே தமிழை நல்லாவே கத்துக்கலாம்.
0: நிச்சயமா கட்டாயமா நம்மால கத்துக்க முடியும். இப்ப நான் இப்ப குறிப்பா சொல்லணும்னா, இப்ப பாருங்களேன், தமிழ்ல நம்ம ஒரு பெயர் சொல்லு சொல்றோம், பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினை சொல்லு சொல்லிடுறோம். இப்ப இந்த பெயர் சொல் பையன் வந்து ரெண்டு வகைப்படும். நம்ம இலக்கணத்தை சொல்றது என்ன ரெண்டு வகைப்படும் அப்படின்னா, காரண பெயர்னு ஒண்ணு இருக்கு, இடுகுறி பெயர்னு இருக்கு. இப்ப காரண பெயர் இடுகுறி பெயர் ரெண்டு இருக்கு, படிச்சிடும் சொல்லக்கூடாது. காரண பெயர்னா என்ன, காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர். இப்ப நாற்காலி எடுத்துக்காட்டு, நாற்காலிப்பா, ஏன் அதுக்கு நாற்காலின்னு பேர் வச்சாங்க, நாலு கால் இருக்கு அதனால அது நாற்காலி, மூன்று கால் இருந்தால் முக்காலி, சொல்லும் பொழுது மாணவனுக்கு புரியும். சரி இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல காரணத்தோட தான் பெயர் வச்சிருப்பாங்க. அது முக்கியமா நான் தமிழ் மொழியில சொல்லுகிற போது, நம்ம தமிழ் மொழியில எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. ஒரு எழுத்துல கூட நம்ம நீ தா வா போ என்று ஒரு எழுத்துக்கு கூட பொருள் இருக்கிற கூடிய ஒரு மொழியா நம்முடைய மொழி இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் பொருள் உடையதுதான். இதே நான் சொல்லல, தொல்காப்பியர் சொல்றாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா கால போக்குல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சொல்லினுடைய பொருளை வந்து உணர்ந்துகள, அந்த காரணத்தை மறந்துட்டோம், ஆனா அந்த சொல்ல பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துகிற சொல் தான் இடுகுறி பெயர். இதுக்கு இதுன்னு பெயர் வச்சிருக்கோம்ப்பா. இப்ப எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஆறு அப்படின்னு நம்ம இலக்கணத்துல படிப்போம். இப்ப ஆறுனா என்ன அப்படின்னா, ஆறு என்ற சொல்லுக்கு வழின்னு பொருள், ஆற்றுப்படுத்துதல், நம்ம சங்க இலக்கியத்துல எல்லாம் படிச்சிருப்போம். அப்ப வழி என்பது பொருள். ஒரு மலையிலிருந்து வழிகிற ஒரு அருவி ஒரு காட்டின் வழியாக பயணிக்கிற போது, அல்ல அங்கிருந்து ஒரு மருத நிலத்துக்கு வருகிற போது ஆறாக ஓடுது இல்லைங்களா, அப்படி தன்னுடைய வழியை அது தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஓடுது. நம்ம யாரும் போய் அதுக்கு இந்த பாதையை வகுத்து கொடுக்கல. எனவே தன் வழியை தானே தேடி செல்வதனால அதுக்கு அன்னைக்கு என்ன பெயர் வச்சாங்க, ஆறு என்று பெயர் வைத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காரணத்தை நம்ம மறந்துட்டோம். மறந்ததுனால நாற்காலியை காரண பெயர்னு சொல்றோம், ஆனா ஆறு என்பதை இடுகுறி பெயர்னு சொல்றோம் அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாணவனுக்கு அது தெள்ள தெளிவாக புரியும். இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.
1: இப்ப தமிழை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு ஒரு ஆர்வமா பல கருத்துல சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக். We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழ் பேச தெரிந்த ஒருவர் தமிழ் எழுதவும் படிக்கவும் எப்படி எல்லாம் கத்துக்கலாம், தமிழ் எழுத்துக்களை சரியா எழுதுவதற்கு என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்படி வந்து தமிழ் முதல்ல நம்ம எழுதுறோம்னா அந்த வரி வடிவம் முக்கியமானது. அந்த வரி வடிவத்தை எழுதுகிற போது நமக்கு இந்த வரி வடிவம், இன்றைக்கு நம்ம எழுதுகிற வரி வடிவம் இல்ல, அதனுடைய முதல் வடிவம். ஏன்னா காலந்தோறும் அது மாறி மாறி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய காலத்திலும் அது அந்த வடிவம் மாறி இன்றைக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். அதிலும் கூட பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நம்முடைய வீரமாமுனிவர் செய்திருக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில எழுதுவாங்க. ஓலைச்சுவடியில எழுதும் போது இந்த புள்ளியெல்லாம் வைக்க முடியாது. ஆணியில வச்சிங்கன்னா அது கிழிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால புள்ளிகளே வைக்காம எழுதுவாங்க அவங்க. அது போல இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆனா அதெல்லாம் வீரமாமுனிவர் வந்த பின்னாடி அவர் அந்த சீர்திருத்த எழுத்துக்களை செய்தாரு. அதே போல நாம படிக்கும் பொழுது நம்முடைய பள்ளிப்பருவத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த லை என்கிற எழுத்தெல்லாம் இப்படி ஒரு மேல ஒரு சூழ்ச்சி போடும், இரட்டை சுழி நைக்கு இப்படி போடும். அப்போ இந்த வரி வடிவம் புதிதாக எழுதுபவர்களுக்கு ஒரு மயக்கத்தை தரும். ஏன்னா இப்ப லைக்கு இப்படி போடுறீங்க, மேலிருந்து ஒரு வளைவு, நைக்கு போடுறீங்க, கைக்கு அது மாதிரி போட முடியுமா? போட முடியாது. அப்போ கை செய் மை டை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா இது மட்டும் வேறுபட்டு இருக்கு. அப்போ இது புதிதாக எழுதுபவர்களுக்கு ஒரு மயக்கத்தை தரும்னு அந்த மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பெரியார் சீர்திருத்த எழுத்து, அண்ணா சீர்திருத்த எழுத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அவர்கள் எல்லாம் செம்மை செய்து இன்னைக்கு இந்த வரி வடிவத்தை நம்ம பயன்படுத்திருக்கோம். அது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப எளிது. ஏன்னா நீங்க ஒரு வரிசை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, க கா கி கி என்று அந்த வரிசையை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா சா வரிசை எளிதாக எழுதிட முடியும். கா பக்கத்துல எப்படி போட்டீங்களோ அதே தான், சாக்கு போட்டீங்கன்னா ச சா சி சி என்று அந்த வரிசை அப்படியே உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த மொத்த 18 எழுத்துகளுக்கும் நம்மால அப்படி எழுத முடியும் இல்லைங்களா. அப்ப இதை வந்து எளிமையாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வாரத்துல எளிமையாக அவர்கள் மொத்த தமிழ் எழுத்துக்களையும் வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா உயிர் எழுத்துக்கள் கத்துக்கணும், அடுத்து மெய் எழுத்துக்கள் கத்துக்கணும். இந்த ரெண்டும் சேர்க்கும் போது உயிர் மெய் எழுத்துக்கள் கத்துக்கிறது ரொம்ப தானாக எளிதாக அவர்களுக்கு வந்துடும். அதனால இந்த வரி வடிவத்தை அவங்களுக்கு வந்து நம்ம எளிமையாக சொல்லி கொடுக்கிற போது அதை வந்து அவர்கள் எளிதாக வந்து பின்பற்றுவாங்க.
0: ஒரு சில குழந்தைகள் வந்து தமிழை எளிமையா கற்றுக்கிறது எப்படி மேடம்?
1: ஆமா, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம அந்த எழுத்துக்களாக இருக்கட்டும், அந்த எழுத்துக்களை தொடங்குகிற சொற்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்துவது, அந்த சொற்களுக்கான பொருளை விளக்குவதற்கு அதற்குரிய படங்களை எல்லாம் காட்டி, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இந்த குழந்தை மழலியார் பள்ளி எல்லாம் பாக்குறோம், அங்க பாத்தீங்கன்னா அந்த சொல்லுக்கான பொருள் அங்க வச்சிருப்பாங்க, அந்த ஒரு படமாக வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க 10 முறை படிப்பதும் ஒரு முறை காட்சியாக பார்ப்பதும் ஒன்றுதான், அது அப்படியே அந்த மனதில பதிஞ்சிடும் அந்த குழந்தைகளுக்கு. எனவே இப்படி அந்த எழுத்துகள், அந்த எழுத்துகளால் கட்டமைக்கப்பட்ட சொற்கள், அந்த சொற்களுக்கான படங்கள் இவற்றையெல்லாம் காட்டி அவங்களுக்கு வந்து அது விலங்குகளாக இருக்கட்டும், இல்ல பறவைகளாக இருக்கட்டும், மலர்களாக இருக்கட்டும், வீட்டுல நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் என்று வகை வகையாக பிரித்து அவங்களுக்கு வந்து சொல்லுகிற போது அவங்க எளிதாக வந்து அதை கற்றுக்கொள்வாங்க.
0: அம்மா படம் போட்டுருப்பாங்க,
1: ஆமா
0: ஆடு படம் போட்டுருப்பாங்க, அது மாதிரி நம்ம விளக்கணும்,
1: விளக்கலாம். அதுல இன்னைக்கு

0: எளிமையாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, நிறைய புத்தகங்கள் வந்து மின்னணு தொழில்நுட்பம் உள்ள புத்தகங்கள்லாம் வந்துருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த சொல்ல சொன்னாங்கன்னாக்கா அதுக்குரிய படத்திலேயே அங்க ஒரு விளக்கு வெளிச்சம் எரியும். அப்ப இந்த பிள்ளைங்க பாத்துக்கலாம், ஓ இதுதான் இதை தொட்டா அங்க வந்து அதுக்குரிய படத்துல அவர்களுக்கு தெரியும். இது மாதிரி அப்புறம் இணைய வழியிலும் நிறைய இருக்கு இது மாதிரி. எனவே அவங்க வந்து அது கத்துக்கிறது மிகவும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஏன்னா எப்பயுமே சுவாரஸ்யமா இருந்தா தானே அதுல அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க இல்லையா. அதனால எப்பவுமே ஒரு மொழி கற்பது என்பது அவங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து அதை மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்வதாக இருக்கும் போது அதை வந்து அவங்க தொடர்ந்து அளவிடாத மகிழ்ச்சியோடு அதை செய்கிற போது அவங்க தொடர்ந்து அந்த கற்பதற்கு முன் வருவாங்க.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: கற்றுக்கொள்வதனுடைய வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன மேடம்?
1: மிக மிக முக்கியமானது வாசிப்பு பழக்கம். ஆனா இன்றைக்கு மிகவும் குறைந்து இருப்பதும் அந்த பழக்கம் தான். நம்முடைய காலத்துல எல்லாம், நம்முடைய பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கட்டாயம் அந்த படிக்கின்ற பழக்கம் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, பிற ஊடகங்கள்லாம் அப்ப இல்ல, குறைவாக இருந்தது. ஒரு திரைப்படம் தான் இருக்கும், அந்த திரைப்படத்துக்கு கூட எப்பயாவதான் போவாங்க எல்லாரும், ஏதோ ஒரு வருடத்துல ஒரு முறை இரு முறையும் போவாங்க. அப்ப இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பழக்கம், வாசிப்பு பழக்கம் இருக்கும். இன்னொன்னு, அன்றைக்கு நிறைய வந்து தனியார் நூலகங்களும் இருந்தது. இன்னைக்கு தனியார் நூலகங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தனியார் நூலகங்கள் இருக்கும், அரசு நூலகங்களும் இருக்கும்.
0: அரசு நூலகங்கள் ஊருக்கு ஊர் இருக்கும்,
1: ஊருக்கு ஊர் இருக்கும். அந்த ஒரு வட்டத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கும். அங்க போய் நம்ம அந்த நூல்கள் எடுத்துட்டு வருவாங்க, எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, படிப்போம். இப்ப நீங்க இந்த மாதிரி படிக்கும் பொழுதுதான் என்ன ஆகும்னா, அந்த மொழியினுடைய அமைப்பு நமக்கு புரியும். ஒரு சொல் எப்படி இருக்கணும், ஒரு தொடர் எப்படி இருக்கணும், ஒரு தொடரை நம்ம எப்படி கட்டமைக்கணும், இப்படி எழுதுனா சரியா, இப்படி எழுதுனா சரி இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த புது புது சொற்கள் அவங்களுக்கு அறிமுகமாகும். அதோடு சேர்த்து அவங்களே புதிய சொற்களை உருவாக்குகிற திறனையும் அது கொடுக்கும். ஏன்னா பல எழுத்தாளர்கள் பாருங்க, அவங்க வந்து தனித்துவமான ஒரு நடை இருக்கும், கவிதை நடையா இருக்கட்டும், இல்ல அவங்க எழுதுகிற கட்டுரையா இருக்கட்டும். அப்ப புது புது சொற்களை அவங்க உருவாக்குவாங்க. அதை நம்ம ஆங்கிலத்துல காயினிங் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவோம், புது சொற்களை கட்டமைப்பதுன்னு. இது எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்னா, வாசிக்கிற போதுதான் கிடைக்கும். எப்படி வந்து நம்ம சிறந்த ஒரு பேச்சை கேட்கிற போது அது கேள்வி செல்வம் சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இதுவும். இதுவும் ஒரு செல்வம் தான். அந்த வாசிக்க வாசிக்க வாசிக்க நமக்கு பல்வேறு அந்த மொழி குறித்த கூறுகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் அது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அது இருக்கும்.
0: நானே பள்ளியில படிக்கும் போது எங்க தமிழ் ஆசிரியர் தமிழ் புத்தகத்தை எடுத்து குரல், செய்யுள், உரைநடை இதெல்லாம் வாய் விட்டு படிக்க சொல்லுவார். ஒரு மாணவர் எழுந்து நின்று படிக்கணும், மத்தவங்க எல்லாம் கவனிக்கணும்,
1: கவனிக்கணும். இதுல பாருங்க எவ்வளவு நன்மை இருக்குன்னு. அந்த மாணவனுக்கு முதல்ல அவர் அவையச்சம் நீங்குது இல்லைங்களா, எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் அவன் நின்று பேசணும். அடுத்தது அவன் படிக்கிற போது அந்த உச்சரிப்பு, ஒரு மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும்,
0: அப்பவே கரெக்ஷன்
1: பண்ணுவாங்க இல்லைங்களா, இதை இப்படி சொல்லக்கூடாது, இந்த சொல்லை இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினத்தை நல்ல வன்மையா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சொல்லுகிற அதுவும் முக்கியமா தமிழ் மொழியினுடைய அழகே அதனுடைய உச்சரிப்பில் தான் இருக்கு. அப்ப அந்த உச்சரிப்பு எல்லாமே நமக்கு திருத்தி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்க படிக்கிற போது மற்றவர்கள் அதெல்லாம் கேட்பாங்க, அவங்களும் கத்துப்பாங்க. இன்னொன்னு, அந்த படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த சொல் திறம் அது உருவாகும். அது போல தங்கு தடையற்று படிக்கிறான், படிக்கிற போது அங்க இருக்கக்கூடிய அந்த சொல் அமைப்புகள், அந்த மொழியினுடைய அமைப்பு, இலக்கண
0: தொடர்கள்,
1: அதெல்லாம் ஒரு பயிற்சி. இதெல்லாமே வந்து உருவாவதற்கு அந்த வாசிப்பு பழக்கம் மிகுந்த துணை செய்யும்.
0: இப்ப தமிழ் இலக்கணத்தை எளிமையா கற்றுக்கணும்னா முடியுமா?
1: கட்டாயமா. இப்ப தமிழ் இலக்கணத்தை, அதை நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த இடுகுறி பெயர் பெயர்லாம் சொன்னோம். அது மாதிரி இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு வந்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வினை முற்றுச்சு. அப்ப இந்த வந்தான் என்கிற ஒரு வினை முற்று சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு ஆண் கடைசியில இருக்கக்கூடிய ஆண் என்பது ஆண் விகுதி, ஆணுக்கு உரிய ஒரு விகுதி. இப்ப வந்தாள் என்று சொன்னா பெண்ணுக்கு உரிய விகுதின்னு சொல்லி கொடுத்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓ இறுதியில் நிற்பது விகுதி அப்படின்னு ஒரு இலக்கணம் அவனுக்கு புரியும். அது மாதிரி ஆண் என்று வருகிற போது அது ஆணுக்குரிய விகுதி, ஆள் என்று வருகிற போது அது பெண்ணுக்குரிய விகுதி, இதெல்லாம் இலக்கணம் கூறுதானே. இதை ஒரு சின்ன சொல்ல வச்சு நீங்க சொல்லி கொடுத்துடலாம். இப்ப இதே மாதிரிதான்ப்பா, வந்தான் நான் சொல்லி கொடுத்துட்டேன், கண்டான், சென்றான், நின்றான், தின்றான், தூங்கினான், பார்த்தான், ஓடினான், இத்தனை சொல்ல சொன்னாலும் இதே கட்டமைப்பு தான்.
0: ஒரு சில சொல்றது கேட்டுருங்க மேடம், தமிழ் இலக்கணம்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கத்துக்கிட்டா அதை விட எளிமையானது எதுவுமே இல்ல.
1: ஆமா, எளிமையானது மட்டும் இல்ல,
0: இனிமையானது.
1: நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அதாவது இன்றைக்கு வந்து ஒரு மொழியை நம்ம பேசுறது பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா நம்ம எல்லா நிலையிலும் வளர்ந்துருக்கோம், அறிவு நிலையில, நாகரிகத்துல எல்லாம். ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சமூகம் இத்தகைய ஒரு கட்டமைப்புடைய மொழியை வந்து அவங்க பேசியிருக்காங்க, ஒரு செம்மாந்த இலக்கியங்களை படைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப இந்த ஆண் அப்படின்ற ஒரு விகுதி மட்டும் கிடையாது. இப்ப பாருங்க, அந்த ஆண் என்கிற விகுதியோடு சேர்த்து அந்த சொல் உயர்தீனை நமக்கு தெரியுது. வந்தான், ஒரு மனிதன் வந்தான் இல்லைங்களா, அப்ப அவன் உயர்தினை. விலங்கா இருந்தா இங்க என்னப்பா வரணும், வந்ததுன்னு வரணும். அப்படின்னும் போது அது அக்ரிணியா மாறிடும். அப்ப அது திணையை நமக்கு குறிக்குது. அது மாதிரி வந்தான்னு சொல்லும் போது அது ஒரு பாலை குறிக்கிறது, என்ன பால், ஆண் பாலை குறிக்கிறது. சொல்லும் போது அவனுக்கு புரியும் பால்னா என்னன்னு தெரியும். இதே இப்ப பெண் பாலா வரணும்னா என்னப்பா சொல்லணும் அப்படின்னா, வந்தாள்னு சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது மாதிரி வந்தான்னு சொல்லும் பொழுது அங்கு உள்ள எண் என்பது ஒன்று, வந்தவன் எத்தனை பேர், ஒத்தன் தான். வந்தான் என்பது எண்ணை குறிக்கிறது, ஒரு எண்ணை குறிக்கிறது. அது போல வந்தான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்கிறது, நேற்று வந்தான், அப்போ இறந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்லுவ, இன்று வருகிறான், நாளை வருவோம்.

0: அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த காலத்தை குறித்த இலக்கணத்தை நம்ம எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம். அது மாதிரி இடம்னு சொல்லும்போது அவன் வந்தான் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அது படற்கை இடம். நானா இருந்தா நான் வந்தேன்னு சொல்லுவேன், நீங்களா இருந்தா நீங்கள் வந்தீர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சொல்லும் போது வந்தான்னு சொல்லுவோம். அப்ப இந்த மூவிடங்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தையும் அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப இப்படி இலக்கணத்தை மிக எளிமையாக அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்.
1: ஒரு சிலருக்கு என்னன்னு புரியும்
0: கட்டாயமா அவங்களை என்னன்னாக்க ஒழிப்பு முறையில இந்த ஒரு நுட்பத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும். இப்ப பாருங்க, நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளம் இருக்கு,
1: வெள்ளம்
0: கரை புரண்டு ஓடுற ஆற்று நீர் வெள்ளம் இல்லைங்களா இருக்க, இது வெள்ளம் சொல்லணும் அது வெள்ளம் சொல்லணும் அவனுக்கு புரியாது. அப்ப இந்த மேல் நோக்கிய லகரம் இருக்கு பாருங்க, சாப்பிடுகிற வெள்ளம். அப்ப அதை நீங்க சொல்லும் பொழுது நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொட வேண்டும். வெள்ளம் சொல்லி பாத்தீங்கன்னா அவனை நீ நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொடுப்பா, இந்த மேல இருக்கக்கூடிய அன்னம் இருக்கு இல்லைங்களா பிளேட்லெட்னு சொல்லுவோம், அதனுடைய நுனியை தொட்டால் பிறக்கிறது தான் இந்த லகரம். ரகரம் அது லேஸ் அப்படி வருடும், நகரம் அதுவும் இப்படி இந்த நுனி நாக்கு இடத்தில் பிறப்பது அப்படின்னு சொல்லணும். அதே வெள்ளம் சொன்னீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடியதுன்னா அந்த நாக்கு பாருங்க லேசா அந்த நடு அன்னத்தின் இடம் அப்படி மடிந்து வரும். இப்ப இந்த நுட்பத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த உச்சரிப்புல அவனுக்கு எந்த விதமான தயக்கமோ பிழையோ வராது.
1: மரம்
0: வள்ளினரா என்று சொல்லுகிற போது இந்த நாக்கும் இந்த அன்னமும் இதுல எந்தெந்த இடத்திலே இந்த நாக்கு படுகிறது என்பதை பொறுத்துதான் இந்த ஒலிகள் வந்து மாறுபடுகிறது அப்படிங்கறது சொல்லணும். இதை வந்து இன்னைக்கு மொழியியலாளர்கள் போனிடிக்ஸ் சொல்றாங்க, ஒலியியல் என்று சொல்லி ஒரு பெரிய துறையா இருக்கு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழர்கள் இதையெல்லாம் உணர்ந்திருக்காங்க. உணர்ந்து இந்த இந்த எழுத்துக்கள் இப்படி இப்படி பிறக்கும், இந்த எழுத்துக்கு முன்னால இந்த எழுத்து வரும், இந்த எழுத்துக்கு முன்னால இது வராது என்று பாகுபடுத்தி இருக்காங்கன்னா அவங்களுடைய மொழி அறிவு எப்படிப்பட்டது பாருங்க. அப்ப இதையெல்லாம் நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எடுத்து சொல்லலாம்.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ தமிழ் கத்துக்கிறதுக்கு புத்தகங்கள் மட்டும் போதுமா, இல்ல இணைய வழியெல்லாம் இப்போ வந்துருச்சு, அது மூலமா கற்றல் அளவுக்கு உதவுதா?
1: கட்டாயமா, கட்டாயமா. இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். அதாவது இந்த கொரோனா தீநுண்மை காலத்துக்கு பின்னாடி நம்ம பல துன்பங்களை அனுபவித்து மீண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இணையதளங்கள் இணைய வழியாக இன்றைக்கு உலகமே ஒன்றுபட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு கையில இருக்கக்கூடிய தொலைபேசியிலே நிறைய கற்றுக்கொள்ளலாம். நிறைய புலன குழுக்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுருக்காங்க. நீங்க நேரடியாக அங்க போக வேண்டியது இல்லை. இப்ப சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க தமிழை கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. படிப்படியாக படிப்படிப்பாக ஒரு தொல்காப்பியத்தையே அங்க சொல்லிக் கொடுக்குறாங்க.
0: நம்ம நிறைய சோசியல் மீடியால
1: பாக்குறோம் இல்லைங்களா,
0: அழகா தமிழ்
1: சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தொல்காப்பியம்னா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம வந்து விழிக்க தேவையில்லை, எங்க போய் படிக்கிறதுன்னு தெரிய தேவையில்லை. இதுலயே இணைந்து கொண்டோமானா அவங்க நடத்துறாங்க. பா வகைகள் எப்படி ஒரு பாவை இயற்ற வேண்டும் அப்படின்னு நம்மள ஒரு கவிஞனாக உருவாக்குறாங்க. அப்ப வெண்பாவா இப்படி எழுதுங்க, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி இலக்கியங்களுடைய சிறப்பு எல்லாமே இன்றைக்கு வந்து நமக்கு இணையத்தின் மூலமா கற்க முடியுது. அது மாதிரி நிறைய வலையொலிகள் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல் சொல்றோம் இல்லைங்களா, இந்த வலையொலிகள் மூலமாக நிறைய நம்ம கற்றுக்கொள்வதற்கு அங்கு வந்து அப்படியே நம்ம கண்ணாலே பார்த்து அவர்கள் பேச்சை கேட்டு அதை வந்து புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி நிறைய இணையதளங்கள், அப்புறம் வலைப்பூக்கள், வலைப்பூக்கள் என்று சொல்லக்கூடியவை இவை இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்றைக்கெல்லாம் ஒரு நூலை நீங்க தேடி எடுக்கணும்னா நூலகத்துக்கு போகணும், தேடணும், எடுக்கணும். இன்றைக்கு இணையத்திலே மின் நூலகங்கள் இருக்கின்றன. இ லைப்ரரி என்று சொல்லக்கூடிய அந்த மின் நூலகங்கள் எல்லா புத்தகங்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நீங்க அதனுடைய பேரை வந்து அங்க பதிவு செய்தா போதும், உடனே அந்த நூல் முழுமையுமே நம்முடைய கைக்கு வந்துடும். படிக்கிறது எவ்வளவு எளிது பாருங்க. அதனால இன்றைக்கு ஒரு பெரிய பங்கை வந்து இந்த இணையங்கள் ஆற்றி வருகின்றன சொல்லலாம்.
0: தமிழ் எழுதும் போது பொதுவா நிறைய பிழைகள் வருது, அதை தவிர்க்கிறது என்ன வழி மேடம்?
1: தமிழ் எழுதும் போது எந்த மொழியை கற்கும் போதும் எழுதும் போதும் பிழைகள் வரும். அதுல குறிப்பா நம்முடைய தமிழ் மொழியை மாணவர்கள் கற்றுக்கொண்டு எழுதுகிற போது வரக்கூடிய பிழைகள், நீங்க முன்பு சொன்ன ரகர ரகரம், நகர நகரம் இல்லையா, இந்த எழுத்து ர ழ இதெல்லாம் இருக்கு. இந்த எழுத்துக்களை தவறாக எழுதக்கூடிய அந்த எழுத்து பிழை என்பது வரும். அப்ப இதை நம்ம தொடர்ந்து பார்த்து படித்து அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது தவிர்க்கலாம். அது போல சொற்களை பிழையாக பயன்படுத்துவது. இப்ப ஒரு சில சொற்கள் இருக்கும், அந்த சொற்களை அவங்க தவறாக எழுதிட்டே இருப்பாங்க.
0: மன்னன்னா
1: எந்த நகரம் வரணும் அப்படிங்கறத அவனுக்கு தெரியணும் இல்லைங்களா, அது ஒன்று. இன்னொன்னு சொல்லையே பிழையா எழுதுவாங்க. அதாவது இப்ப பாருங்க, அப்ப அரைஞான் கயிறு அப்படின்னு எழுதணும், ஆனா அரைஞான் கயிறுனா அவனுக்கு தெரியும், அருணா கயிறுனா தான் தெரியும். அப்போ இது அரை ஞான் கயிறு. அரை என்றால் இடுப்பு, பாதிக்கு அரைன்னு பேர் இல்லைங்களா, நம்மளுடைய உடம்பினுடைய சரிபாதியாக

0: இருக்கக்கூடிய உறுப்பு வந்து இடுப்பு, அங்கு கட்டப்படுகிற கயிறு, அதுதான் அரைஞான் கயிறு அப்படிங்கறது. அப்போ இந்த மாதிரி சொற்களை எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு அந்த பிழை இல்லாமல் எழுதணும். இந்த பிழைகள் வரும். அது போல எழுதுகிற போது தமிழ் மொழியில ஒற்று எழுத்துகள், பொதுவாக வல்லின எழுத்துகள், காசா தாப்பா என்கிற நான்கு எழுத்துகள் மிகும். இக்கு இச்சு சொல்றோம் இல்லைங்களா, இத்து இப்ப இதுதான் மிகுந்து வரும். இது எங்கெங்க மிகும் எங்கெங்க மிகாது அப்படிங்கறது மாணவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். தமிழை கற்றுக்கொண்டவர்கள் அதையும் நம்ம அவங்களுக்கு வந்து படித்து அதுக்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிற போது, இப்ப பாருங்க அந்த பக்கம்னு சொன்னா அது இருக்கு, அந்த பக்கம் சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் அங்க வல்லினம் மிகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பிழையை அவங்க நிறைய செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி திணை, அந்த வழு, உயர்திணைக்கு உயர்திணை தான் முடியணும், அக்ரிணைக்கு அக்ரிணை முடிவு தான் வந்தணும். இப்ப மக்கள் திரளாக வந்தனர் தான் சொல்லணும் இல்லைங்களா, மக்கள் திரளாக வந்ததுன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த திணைக்கு அந்த உயர்திணைக்கு உயர்திணை முடிவும், அக்ரிணைக்கு அக்ரிணி முடிவும், இப்படி சொல்லக்கூடியது. இது போன்ற பிழைகள் வரும், திணை பிழை, அது மாதிரி பால் பிழை, எண் பிழை, இடப்பிழை, கால வழுக்கள், அது மாதிரி பிறமொழி சொற்களை பயன்படுத்துறது. பிறமொழி சொற்களை நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது தமிழ் சொல்லு தான் நினைச்சுக்குவாங்க. இப்ப கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப நமக்கு தமிழ் அழகான சொல் இருக்கு குடமுழுக்கு என்ற ஒரு சொல் இருக்கு. அப்ப இது வந்து தவறாக பிறமொழி சொல்லை பயன்படுத்துவது. எனவே இது மாதிரியான பிழைகளை நம்ம தமிழ் கற்பவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும் இவர்கள் வந்து எதிர்கொள்வது ஒரு நிலையாக இருக்கு. இவற்றையெல்லாம் நம் படிப்படியான பயிற்சிகள் மூலமாக எழுதுவதன் மூலமாக திருத்திக் கொள்ள முடியும்.
1: இப்ப பாசி பயிர் கூட சொல்றோம், பாசி இப்பு வரும் இல்லையா, பாசி பயிர்
0: நீங்க ஒரு உச்சரிக்கும் போதே தெரிஞ்சிடும் இங்க வருமா வராதான். அதை தாண்டி நமக்கு வந்து இலக்கணத்துல இன்னென்ன இடங்களில் இது மிகவும் மிகாதுன்னு இருக்கு வரையறை. அப்ப இதையெல்லாம் நம் படிப்படியாக படித்து மனதில் வச்சுக்கணும். மனதில் வைத்துக் கொள்ளுகிற போது அந்த இடத்துல கட்டாயம் இது மிகவும்
1: சொற்கள் எழுதும் போது அதை எழுதணும்.
0: ஆமா ஆமா. அப்ப நம்ம அதான் பயிற்சி, படிப்பதும் எழுதுவதும் தான் இல்லைங்களா. அதனாலதான சொன்னாங்க சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப தாய்மொழியான நம்ம தமிழ் மொழியை அடுத்த தலைமுறையினர் ஒரு ஆர்வத்துடன் கற்க நம்ம என்ன செய்யணும்?
1: அடுத்த தலைமுறைக்கு தமிழ்னா என்ன, இந்த மொழி எவ்வளவு ஆண்டுகால பாரம்பரியம் மிக்கது, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து புரிய வைக்கணும், எல்லாம் செய்யணும். நான் எப்பொழுதுமே சொல்வது போல, இது எங்க தொடங்கணும்னா வீட்டுல இருந்து தான் தொடங்கணும். இப்ப பெற்றோர் என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன், என்னென்னவோ பரிசு பொருட்கள் தேடி கொடுக்கறாங்க. ஏன் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுக்கறது இல்லை, இந்த புத்தகத்தை நீ படி என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த படிக்கின்ற பழக்கத்தை, தமிழ் கற்கின்ற அந்த பழக்கத்தை பெற்றோர்கள் இது போன்ற புத்தகங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக செய்யலாம். நல்ல நூல்களை வாங்கி கொடுக்கலாம். அது போலவே பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு எப்படி வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நுகர்பொருளுக்கான ஒரு அட்டை இருக்கு இல்லைங்களா? அது எல்லாருக்கும் இருக்கு. ஆதார் அட்டை இருக்கு இல்லைங்களா? இருக்கு. அது மாதிரி நூலகத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய அட்டை கட்டாயம் இருக்கணும். இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நூலகத்தில் கொண்டு போய் உறுப்பினர்கள் ஆக்கி, நீ வாரந்தோறும் சென்று விடுமுறை நாட்கள்ல அந்த நூலை படிச்சுட்டு கொண்டு கொடுத்து வேற நூலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுகிற போது, எந்த நூல் வேணா படிக்கலாம், அறிவியல் சார்ந்தும் சரித்திரம் சார்ந்தும் இல்லைங்களா, ஒரு ஆங்கில மொழி அல்லது தமிழ் மொழி என்று எல்லா நூல்களையும் அவன் படிக்கிற போது அவனுடைய பொது அறிவும் வளரும், மொழி அறிவும் வளரும். அதனால இப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளணும். அது போல பல்வேறு போட்டிகள், பள்ளி அளவிலும் கல்லூரி அளவிலும் நடக்கக்கூடிய பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள் என்று எல்லா விதமான இந்த படைப்பாற்றல் சார்ந்த போட்டிகள்ல மாணவர்களை ஊக்குவித்து பெற்றோர்கள் அனுப்பணும், அவங்களுக்கு அதுக்கு துணை நிற்கணும். அது போல ஆசிரியர்களும் அந்த மாணவர்கள் பார்ப்பாங்க இல்லைங்களா, ஆசிரியர் பார்க்கும் போதே தெரியும் இந்த மாணவனுக்கு பேச்சு திறன் உண்டு, இவன் மிக சிறப்பாக எழுதுவான். அப்ப ஆசிரியர்கள் மாணவர்களின் தனித்திறன்களை இனம் கண்டு அந்தந்த போட்டிகளுக்கு அவர்களை அனுப்பி, அது அவர்களை வெற்றி பெற செய்கிற போது ஒரு முறை வெற்றி கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மாணவனுக்கு ஒரு பெரிய மகிழ்வு உண்டாகும் போது மட்டுமல்ல, அந்த மகிழ்வோடு சேர்த்து ஒரு தன்னம்பிக்கையும் வந்துடும். ஓ, நாம் பேசலாம், நம்ம இனிமே எழுதலாம், எழுதும் போது நமக்கு அதுக்கான வெற்றி கிடைக்கும் என்று அவன் தொடர்ந்து வந்து இந்த ஆக்கப்பூர்வமான இந்த மொழி பயிற்சியை அவன் வந்து தொடர்ந்து மேற்கொள்வான்.
0: தமிழ் எழுதும் போது தமிழ் எழுதும் திறனை வளர்த்துக் கொள்ள நம்ம என்னென்ன பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம்?
1: இப்போ நம்ம ஒரு நல்ல பேச்சாளனாக ஆகணும்னா பலர் மேடையில பேசுகிற போது நம்ம கேட்கணும் இல்லைங்களா, கேட்கிற போது நம்முடைய பேச்சு திறனை நம்ம வளர்த்துக்க முடியும். அதே போலதான் எழுத்து திறனும், எழுத்து திறன் எப்ப வளரும் அப்படின்னா நிறைய எழுத்துக்களை நம்ம படிக்கணும். எத்தனை எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க, தமிழ்ல எவ்வளவு நூல்கள் இருக்கு, மிக எளிமையான நூல்கள், எடுத்த எடுப்புல போய் நம்ம ஒரு சங்க இலக்கியத்தை போய் படிக்கணும்னு இல்ல, மிக எளிமையாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நம்ம வாசித்து பழகலாம். அப்படி வாசிக்கிற போது நமக்கு அந்த நூல்கள் பற்றிய ஒரு அறிமுகம், அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருண்மை என்ன, அதை எப்படி அந்த ஆசிரியர் சொல்றாரு, என்ன விதமான சொற்களை கொண்டு அதை சொல்றாரு அப்படின்லாம் சொல்லும் போது அவங்களுடைய மொழி திறனை, அதாவது லாங்குவேஜ் ஸ்கில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மொழி திறனை அவர்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். இப்ப எடுத்துக்காட்ட பாருங்களேன், இப்ப ராமன் சீதையை மாடத்துல நிக்கிறான், இவன் எழுதும் போது எங்க மாணவர்கள் எழுதுறாங்க, ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா எழுதும் போது ராமன் சீதையின் மூஞ்சை பார்த்தான் அப்படின்னு எழுதுறான். இப்ப மூஞ்சிங்கிறது முகன்றது எல்லாருக்குமே புரியும், ஆனா அது ஒரு நல்ல சொல்லானா இல்ல, அது ஒரு இந்த வட்டார சொல் போல ஒரு கொலோக்கியல் வேர்டு இல்லைங்களா. அப்ப முகத்தை பார்த்தான், அதுதான் முகம் என்பதுதான் சரியான ஒரு சொல்லா இருக்கும். அப்ப நம்ம அதை புரிய வைக்கணும், மூஞ்சினாலும் பொருள் புரியும், முகம்னாலும் புரியும், என்றாலும் ஒரு நல்ல சொல் எது அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம இப்ப முகத்தை கண்டான்னு சொல்லலாம். இப்ப இந்த முகத்தை கண்டானுங்கிறத இன்னும் வேற அதுல எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா, அழகிய முகத்தை கண்டான் சொல்லலாங்களா? சொல்லலாம். சரி, இன்னும் அதை சிறப்பாக்கணும்னா ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டான்னு சொல்லலாம். இன்னும் மேல சொல்லணும்னா நிலவு போன்ற ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டான்னு சொல்லலாம். மேலும் சொல்லணும்னா வானிடை தோன்றும் நிலவு போன்ற ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டான்னு சொல்லலாம். இது மட்டும் பத்தாது, இன்னுமே சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்தி மாலை வானிடை தோன்றும் நிலவு போன்ற ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டு. அப்ப பாருங்க, ஒரு முகம்ங்கிற சொல்லை நம்ம இன்னும் மேலும் மேலும் மேலும் அதனுடைய முன்னொட்டு அதை சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து எவ்வளவு சொற்களை உருவாக்கலாம் பாருங்க, எவ்வளவு தொடர்களை உருவாக்கலாம். அப்ப இதுதான் ஒரு மொழியினுடைய அழகு, அந்த மொழியினுடைய சிறப்பு. எனவே இதையெல்லாம் நம்ம வந்து எழுதுகிற போது உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய சாண்டிலியனுடைய நாவல்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு தொடர் ஆரம்பி

0: இருப்பாரு. ஐந்து பக்கங்கள் கூட அந்த ஒரு தொடர் போகும். அப்ப அந்த எழுத்து திறன் இருந்தால்தான் அப்படி எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்ப நம்ம கிட்ட நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அகிலன் இருக்காங்க, கல்கி இருக்காங்க, நான் பார்த்த சாரதி, இப்படி எவ்வளவோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. இவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிற போது அந்த எழுத்தாற்றல் நமக்கும் வந்து மனதில் வந்து உட்கொள்ள முடியும். அப்படி உட்கொண்டு நாமும் அதை எழுதுவதற்கு ஒரு பயிற்சியை வந்து பெற முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவா தமிழை கற்றுக்கொள்ள விரும்பவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் முக்கியமா அறிவுரைகள், ஆலோசனைகள், கருத்துக்கள் மேடம்?
1: தமிழை கற்றுக்கொள்பவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு மொழி அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். அந்த வாய்ப்பு கிடைப்பதே வந்து ஒரு அரிது அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளுக்கும் தாயாக தலைமணியாக விளங்கக்கூடிய ஒரு மொழிதான் தமிழ் மொழி. அதனால நம்முடைய இந்த லெமூரியா கண்டம்னு சொல்லுவோம், குமரி கண்டம் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதற்கு முன்னாலேயே இருந்து தோன்றிய தமிழ் இல்லைங்களா? மேலும் அங்கிருந்து முதற்சங்கம் என்றும் இடைச்சங்கம் என்றும் அங்கெல்லாம் வந்து ஆயிரம் ஆயிரம் புலவர்கள் இருந்து வளர்த்த தமிழ். அதெல்லாம் இந்த கடல் கோள் போன்றவற்றாலே அழிந்துபட்டது. இந்த 3வது சங்கம் தான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் இருந்தது. அங்கிருந்து தொடர்ந்து சங்ககாலம் முதலாக இன்றைக்கு வரை பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த தமிழ் மொழி அழியாமல் தன்னுடைய அந்த மரபை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் மொழியோடு ஒத்த பழமையான மொழிகள் நிறைய இருக்கு. இப்ப வந்து சீன மொழி, சமஸ்கிருத மொழி, இப்படி கிரேக்க மொழி, லத்தீன் மொழி எல்லாம் சொல்லலாம். அல்ல, சமஸ்கிருத மொழி எல்லாம் இன்றைக்கு வழக்கிலேயே இல்லை இல்லைங்களா? ஆனால் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரையிலும் வந்து ஒரு மிகச்சிறந்த மொழியாக இருக்கு. எனவே இப்படிப்பட்ட இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு அனைவரும் வந்து இன்னைக்கு முன் வராங்க. அது நான் பாக்குறேன். இந்த தமிழர்களோ அல்ல தமிழ் மாணவர்கள் மட்டும் கிடையாது, வேற்று மொழி கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு மிகுந்த ஆர்வத்தோடு வந்து கத்துக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, என்னிடமே வந்து ஒரு மாணவி ஒருத்தவங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியிலிருந்து வந்தாங்க. ஜெர்மனியிலிருந்து வந்து நம்முடைய புதுச்சேரியில் ஓராண்டு தங்கி இருந்தாங்க. அப்படி தங்கி இருந்தவர்கள் வருகிற போது அவங்களுக்கு ஒரு தமிழ் சொல்லோ எழுத்தோ தெரியாது. ஆனால் இங்க வந்து தொடர்ந்து அந்த ஒரு வருடம் என்னிடம் மாணவியாக இருந்து அந்த தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களை, சொற்களை, இந்த இலக்கணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு போகிற போது பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக அவங்க தமிழ்ல பேசிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி அந்த கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தை விட்டு விடாத இடைவிடாத ஒரு முயற்சி, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்து இவற்றிற்கு மேலாக இது நம்முடைய மொழி, நம்முடைய மொழியை காப்பது நம்முடைய கடமை என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் வந்து இந்த தமிழை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன்.
0: தமிழை கற்றுக்கொள்வது என்பது வெறும் பாடமாக கருத வேண்டிய ஒன்றல்ல, அது நமது சிந்தனையை செம்மைப்படுத்தவும் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு சிறந்த பயிற்சியாகும் இல்லைங்களா மேடம்?
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: தினமும் சிறிது நேரம் வாசிப்பது, புதிய சொற்களை கற்றுக்கொள்வது, அவற்றை பயன்படுத்தி எழுதி பார்ப்பது, செய்தித்தாள்கள் மற்றும் நல்ல தமிழ் நூல்களை வாசிப்பது போன்ற தொடர் முயற்சிகள் தமிழ் மொழி திறனை படிப்படியாக மேம்படுத்தும்.
1: கட்டாயமா பாருங்களேன், ரொம்ப மெத்த படித்தவர்கள் இல்ல, சாதாரணமாக படித்தவர்கள் கூட ஒரு நாளிதழை படிக்கிறாங்க. வாங்கி படிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மொழி புரியுது இல்லைங்களா, அந்த கருத்தை அவங்கள கொண்டு சேர்க்கிறது. அதனால நாளிதழ்கள் முதலாக நல்ல நல்ல நூல்கள் வரையிலும் அனைத்தையுமே நம்ம வந்து படிக்கணும்.
0: தமிழில் கற்றுக்கொள்வது, வாசிப்பது, பேசுவது, பிழையின்றி எழுதுவது குறித்த பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டீங்க. தமிழை நேசிப்போம், தமிழில் வாசிப்போம், தமிழில் சிந்திப்போம், தமிழை தெளிவாகவும் பிழையின்றியும் எழுதுவோம். உங்களை சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேடம்.
1: தமிழை நம்முடைய உயிராக சுவாசிப்போம் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்தமைக்கு உங்களுக்கும், நம்முடைய வானொலி நிலையத்தாருக்கும், நம்முடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்களே, இதுவரை மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஜி ரேவதி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050.

0: 6 ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
6: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
2: தினந்தோறும் காலை 6:15
7: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
2: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
8: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், P சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 2:28:28. கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடிய பாடல்.

0: இதுவரை என்றும் இனியவை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சி. நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரபோத் கல்யா.
2: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
3: மாதி மாதி
4: மாதி மாதி
3: ஹிமாலகோ
4: ஹிமாலகோ
3: சேதோ முகுட் லாயி
4: சேதோ முகுட் லாயி
3: தல தல சமுத்ரலே
4: தல தல சமுத்ரலே
3: பாவ பகாலி
4: பாவ பகாலி
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
4: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: பனி பசேகோ
4: பனி பசேகோ
3: யோதேஷ்
4: யோதேஷ்
3: விஸ்வபரி
4: விஸ்வபரி
3: கர்வபோகி
4: கர்வபோகி
3: பஸ்னே
4: பஸ்னே
3: மேரோ தேஷ்
4: மேரோ தேஷ்.
2: பலவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
3: சாப் குராஸ்
4: சாப் குராஸ்
3: சுனாகரி
4: சுனாகரி
3: ஃபுல்னே பஹார்
4: ஃபுல்னே பஹார்
3: அன்ன फल फूल
4: फल फूल
3: भरने
4: भरने
3: सौम्य मधेश
4: सौम्य मधेश
3: होचो अलगो
4: होचो अलगो गोरो कालो
3: सबै हमरै मान्छे
4: सबै हमरै मान्छे एकता मा
3: बांधिएको
4: बांधिएको
3: भारतीय
4: भारत

0: मांछे
1: मांछे
0: गंगा बनी
1: गंगा बनी
0: हिमालय
1: को
0: बगने
1: बगने
0: नदी
1: नदी
0: नाला
1: नाला
0: भिजाउंदे
1: भिजाउंदे धरती सबै
0: बंचा उर्वरा
1: उर्वरा
2: இப்ப ரெண்டாவது சரணம்
0: ஜாதா தர்ம
1: ஜாதா தர்ம
0: ஆப்னே குஷி
1: ஆப்னே குஷி
0: ஜஸ்தோ மானே பனி
1: ஜஸ்தோ மானே பனி
0: ஹாமி சபை
1: ஹாமி சபை
0: பாரதிய
1: பாரதிய
0: பாரத்
1: பாரத்
2: பாட்ட முழுசும் எழுதியாச்சு. சுமன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எப்படி இசையோட பாடுறதுன்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இப்ப அவர் ஒரு தரம் பாடலை பாடுவார், நீங்க அதை கேட்டு அதே மாதிரி திரும்பி பாட போறீங்க.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 2:52.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று மாலை 5 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் கிளி என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி.பி. சுதாகர் ராவ் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 9:30 சங்கீத வானிலே, 10 மணி முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர், மேல்பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கடலூர், தர்மபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு

0: 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரிடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि सबके योगदान और भागीदारी से ही विकसित भारत का संकल्प साकार हो सकता है। श्री मोदी ने सेवा संकल्प अभियान के अंतर्गत उत्तर प्रदेश के वाराणसी से गुजरात के वडनगर जा रहे सेवा यात्रियों से वीडियो कॉन्फ्रेंस के माध्यम से संवाद किया। प्रधानमंत्री ने कहा कि वडनगर ने उन्हें जीवन को दिशा देने वाले संस्कार दिए, जबकि काशी ने उन संस्कारों में सेवा के अनगिनत रंग जोड़े। उन्होंने प्रसन्नता व्यक्त की कि युवा भी सेवा के विभिन्न रंगों के साथ इस यात्रा को समृद्ध कर रहे हैं।
2: हमें आत्मनिर्भर भारत बनाना है। चुनौतियाँ आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं। इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है। इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी।
1: सरकार ने कहा है कि दीनदयाल उपाध्याय ग्रामीण कौशल्य योजना 2.0 के अंतर्गत अक्टूबर से राज्यों और केंद्र शासित प्रदेशों में 70,000 ग्रामीण युवाओं को कौशल प्रशिक्षण दिया जाएगा। ये केंद्र प्रायोजित योजना है, जिसमें गरीब ग्रामीण युवाओं को रोजगार से जुड़े कौशल का प्रशिक्षण दिया जाता है। प्रशिक्षण की अवधि 3 से 12 महीने तक होती है। गृह मंत्री अमित शाह ने कहा है कि वैश्विक अनिश्चितताओं के बावजूद भारत 7.8% की वृद्धि दर हासिल कर सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्था बना हुआ है। आज ग्रेटर नोएडा में उत्तर प्रदेश अंतर्राष्ट्रीय व्यापार प्रदर्शनी के उद्घाटन के दौरान श्री शाह ने मुख्यमंत्री योगी आदित्यनाथ के नेतृत्व वाली राज्य सरकार की प्रशंसा की। उन्होंने कहा कि कानून व्यवस्था, अनुकूल औद्योगिक नीतियों और सक्रिय शासन की मदद से आज उत्तर प्रदेश में आकर्षक निवेश वातावरण बना है।

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் மதியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:02.

இசையோடு இணையும் நம் மனது ஆகாஷ்வாணியில் இது பொன்மாலை பொழுது. இன்று கிளியை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மண்ணில் ஆட்டம் போட்ட மழலிகள் இரண்டு காலங்கள் கடந்தும் நினைவுகளோடு இன்று இதயத்தில் மலர்ந்த காதலை எண்ணி உற்சாகமாய் பாடும் ஆனந்த கும்மி.

நேர்களை இன்றைய பொன் மாலை பொழுதில் கிளியை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கஞ்சாடை பேசும் குத்தாலத்து மாணிவள், காலந்தோறும் பேச வந்த காளை இவன், கற்பனை கனவு பழித்தது இவளது அழகில், இந்த தர்மதுரதான் இவளுக்கு காவல்.

நேரம் 5:14. நாம் இணைந்திருக்கிறோம் முதன்மை அலைவரிசையில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். இன்று கிளி என்ற தலைப்பில் அடிப்படையாக கொண்ட பாடல்

களை கேட்டு கொண்டிருக்கிறோம். இவளோடு ஆன பின்பு தஞ்சம் நினைவுகளை மறக்குமா நெஞ்சம், சோகத்தை தந்தாலும் இவளது சொல் நித்தம் சொர்க்கம் என்று தேடி வரும் கிழக்கு வாசல்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

5:20 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் பொன்மாலை பொழுதில். இதய கூட்டிற்குள் அன்பை விதைத்த கிளி ஒரு மனமாய் பயணிக்கும் இனி. ஆடிப்பாடி ஜோடியை தேடும் உறவு தேனாய் தித்திக்கும் இவளின் வரவு.

நேர்களி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமரின் உரை தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நாம் இணைந்திருக்கிறோம் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில். விண்ணில் உழவும் வெண்ணிலவின் தூரத்தை அறியலாம், மண்ணில் உழவும் இந்த பெண்ணின் மனதை அறியக்கூடுமோ, பாடல் வரிகளில் விடையை தேடியதோ.

நேர்களை இதுவரை பொன்மாலை பொழுதில் கிளியை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேர்களை இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

अंत में उन्होंने बिच्छू को पानी से बाहर निकाल ही लिया।

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब उमंग की तकनीकी टीम के साथ मुझे यानी आपके मित्र अजीत
1: और विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள்.

0: உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:00. தொடர்வது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது ஹரிச்சரண் பாடியிருக்கும் பாஸ் என்ற பாஸ்கரின் திரைப்பட பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்திற்கு வலு சேர்ப்பதில் பிஎம் சூரியகர் முப்த் பிஜிலி திட்டம் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102% இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98% குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி கடந்த 12 குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து வத் நகருக்கு செல்லும் யாத்திரிகர்களுடன் காணொலி வாயிலாக இன்று கலந்துரையாடிய பிரதமர், அனைவரின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். வத் நகர் மதிப்புமிக்க நன்னெறிகளை வழங்கி தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததாக தெரிவித்தார். காசி மாநகரம் ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமாக திகழ்கிறது என்றும் கூறினார். இளைஞர்கள் இந்த சேவை பயணத்தில் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்டு இருப்பதன் மூலம் கிராமங்கள் சுயசார்பு மிக்கதாக திகழ்கின்றன என்றார். மேலும் கிராமங்களின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு முக்கியமானதாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், அவரின் சேவை மனப்பான்மை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை போன்றவற்றை நமது வாழ்வின் வழிகாட்டு நெறிமுறைகளாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது சேவா யாத்திரிகர்கள் தங்களது அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். அப்போது யாத்திரையின் போது அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை ஒரு நாட்குறிப்பில் பதிவு செய்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக கண்காட்சியை இன்று பிற்பகல் தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரம் என்ற நிலையை இந்தியா தக்க வைத்து கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். 2047 விக்சித் பாரத் என்ற உறுதியுடன் நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்த அவர், தற்போது இந்தியாவின் ஏற்றுமதி பன்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் செமிகண்டக்டர் துறையில் விரைவான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சூரிய சக்தி புரட்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இந்தியாவின் சூரிய மின்சார ஆற்றல் வளர்ச்சிக்கு குஜராத் ஒரு ஆரம்ப கால ஆய்வகமாக விளங்கியது. அம்மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி ஒரு பிரத்யேக சூரிய ஆற்றல் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இது பெரிய அளவிலான சூரிய மின்சார உற்பத்திக்கு வலுவான அடித்தளங்களை அமைத்ததுடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்பாக

0: பயன்படுத்த முடியும் என்பதையும் நிரூபித்தது. குஜராத் மாநிலத்தின் இந்த அனுபவம் ஒரு மிகப்பெரிய தேசிய மாற்றத்தின் முக்கிய அம்சமாக அமைந்தது. 2014 2.8 GW இருந்த இந்தியாவின் சூரிய மின்சார உற்பத்தி திறன் 2026 ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் 165 GW உயர்ந்துள்ளது. இது இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் சூரிய மின்சக்தி மிகப்பெரிய அங்கமாக திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 2024 75,000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்ட PM சூரியகர் முஃப்த் பிஜிலி திட்டமானது 51 லட்சம் வீடுகளை சென்றடைந்துள்ளது. விவசாயிகள் PM குசும் திட்டத்துடன் இணைவதன் மூலம் சூரிய மின்சக்தியால் இயங்கும் நீர்ப்பாசனத்திற்கு மாறுகிறார்கள். இது டீசலை சார்ந்திருப்பதை குறைத்து பயிர் சாகுபடிக்கான தொடர் செலவையும் குறைக்கிறது. PM சூரியகர் திட்டத்தின் மூலம் உற்பத்தி, நிதி மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட துறைகளில் சுமார் 17 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102% இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98% குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் இன்று நடைபெற்ற தேசிய காசநோய் மாநாடு மற்றும் கொள்கை கலந்துரையாடலின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தொழில்நுட்பம், அறிவு மற்றும் சிகிச்சை ஆகியவை தேவைப்படும் ஒவ்வொரு நபரையும் விரைவாகவும் கண்ணியத்துடனும் சென்றடைவதை உறுதி செய்வதே தற்போது நம்மிடையே உள்ள சவால் என்று தெரிவித்தார். இதனால்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் காசநோய் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூறினார். புதுச்சேரி அரசின் தீவிரமான நடவடிக்கைகள் காரணமாக 2025 36 கிராமங்கள் காசநோய் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில், நடப்பாண்டில் இதுவரை காசநோய் இல்லாத 40 கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜர் 100 வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா திட்டத்தின் கீழ் மங்களம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 24 பயனாளிகளுக்கு 2ம் மற்றும் 3ம் கட்ட தவணையாக 2,80,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் திரு ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் திரு அனில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று வங்கிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் 28, 29, 30 தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் வங்கிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வரும் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் கிராம வங்கிகளும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி, UPI, ATM மற்றும் பிற டிஜிட்டல் வங்கி சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் சிரமங்களை பொதுமக்கள் தவிர்க்கலாம் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுச்சேரி அரசின் போக்குவரத்துத்துறை சார்பில் காரைக்காலில் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது சனிக்கிழமைகளில் மகளிருக்கான சிறப்பு ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாளை காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை காரைக்கால் போக்குவரத்துத்துறை வளாகத்தில் மகளிருக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் மற்றும் கூடுதல் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் ONGC நிறுவனம் சார்பில் 14.48 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இந்த உபகரணங்கள் அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் பயன்படுத்தப்பட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும்

0: கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்திற்கு வலு சேர்ப்பதில் PM சூரியகர் முஃப்த் பிஜிலி திட்டம் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102% இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98% குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:33. பக்தி மனத்தோடு இனி நாம் கேட்கலாம் மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாமதுரை எனத் தொடங்கும் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்

நேர்களை இதுவரை பக்தி மனத்தோடு உலா வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல்

நேர்களை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்று நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பி சுதாகர் ராவ் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 10 மணி வரையிலும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:30 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி மற்றும் 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 நமது முதன்மை அலைவரிசையில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமித்தாயின் சுவாசம் தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. டயபெட்டிக் நியூரோபதி சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.

நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு அன்பு.

ஆயுதம் நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்துமடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை. என்சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மீனேவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் கே ஸ்ரீதேவி அவர்கள், மாணவி எஸ் சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆரோக்கியம் மனோஜ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4 மணிக்கு சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். இளைய பாரதம் கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஸ்வரன், எஸ் அக்ஷயாஸ்ரீ ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முருங்கமாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. அதனைத் தொடர்ந்து விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கும் லய விஞ்ஞாசம். வித்வான் சின்ன வெங்கடா சுப்பையா அவர்கள் தவில் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையபடி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மற்றும் 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசு ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடும் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பியதை தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும்,
தேன் சிந்ததே வானம். 10:20 ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:00

10 நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 9:30 முதல் பகல் 1:30 மணி வரை மணிக்கு ஒரு முறை மாலை 5:30 6:30 இரவு 7:30 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:40.

இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது திருவிளையாடல் ஆரம்பம். படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை இது எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்றும் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில் முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது.
0: ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47 ரன் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் சிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25.

உழவர்களுக்கான அறிவிப்புகள். திரவ உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தியினை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவுகள்: விதை நேர்த்திக்கு ஏக்கருக்கு 50 மில்லி, நாற்று நனைதல் ஏக்கருக்கு 150 மில்லி, நேரடியாக வயலில் இடுதல் ஏக்கருக்கு 200 மில்லி. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைதல் முறை 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இழுதல் முறை 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர்வழி உரமிடுதல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதிகளில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கிறது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகிறது.

திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டியவை. பூச்சி மற்றும் பூஞ்சாணக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லதாகும்.

0: முழுவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
2: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
1: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.

0: முதலில் தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜிபி சுதாகர் ராவ் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: உழவர் பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றி எடுத்து வருகிறேன். தென்னையில் அதிக மகசூல் பெற வேண்டும் என்றால் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவை சிலவற்றை நம்ம பார்ப்போம். தரமான நாற்று, சரியான இடைவெளி, ஊட்டச்சத்து மேலாண்மை, நீர்ப்பாசனம் மற்றும் பூச்சி நோய் கட்டுப்பாடு, இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனித்து கடைபிடிக்க வேண்டும். இதில் முதல் வகையான தரமான நாற்றை நம்ம தயாரிக்க வேண்டும். தரமான நாற்றை எப்படி தயார் செய்வது என்றால், தாய் மரம் அதிக மகசூல் தரக்கூடிய மரத்திலிருந்து நெத்தை எடுத்து அதன் மூலயமா வந்த தென்னங்கன்றையே நம்ம அதிகப்படியான இதில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்தந்த பகுதிக்கு ஏற்றாவாறு நம்ம தென்னங்கன்றுகளையும் ரகங்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக 9-12 மாத வயதுடைய தரமான தென்னங்கன்று மட்டும்தே நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுப்பதனால் முதல்நிலையிலேயே நம்ம வந்து பார்த்தோன்னா அதற்கான உற்சாகத்தையும் ஊக்க வளர்ச்சியும் நம்ம வந்து தெளிவாக கொடுக்குறோம். நில தயாரிப்பு மற்றும் நடவு செய்தல வந்து பார்த்தோன்னா கடைபிடிக்க வேண்டியவை, வடிகால் வசதி உள்ள நிலத்தையே நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு தென்னங்கன்றுக்கும் மற்றொரு தென்னங்கன்றுக்கும் குறைஞ்சபட்ச இடைவெளியாக 7.5 மீட்டர் இடைவெளியில் நம்ம நட வேண்டும். ஏன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லியிருக்காங்க, தென்னையிலன்னாக்கா தேர் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னங்கன்றுக்கும் மற்றொன்று தென்னங்கன்றுக்கும் நம்ம இடைவெளி கொடுக்க வேண்டும். பொதுவாக தென்னங்கன்றுகளை நடவு செய்து 7 வருடம் வரை அந்த நிலத்தில் நம்ம என்னென்ன பயிர் செய்யலாம் அப்படின்னாக்கா, வேர்க்கடலை, சூரியகாந்தி, மக்காச்சோளம், எள்ளு, காய்கறி பயிர் வகைகளை நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். 7-20 வயதுடைய தென்னந்தோப்பில் பசுந்தாள் மற்றும் தீவன பயிர் வகைகளையும் நம்ம வந்து பயிர் செய்யலாம். 20 வருடத்துக்கு மேல் உள்ள தென்னந்தோப்பில் என்ன பயிர் செய்யலாம் அப்படின்னா, மண்ணுடைய தன்மையும் தண்ணீரையும் பொறுத்து மரவள்ளி, மஞ்சள், அன்னாச்சி, சேனக்கிழங்கு, கோகோ மற்றும் கிழங்கு வகையான பயிர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். முக்கியமாக ஊடு பயிர் செய்யும் போது மண்வளம், தண்ணீர் வசதி மற்றும் சந்தை வசதியை பொறுத்து பயிர் செய்வது நமக்கு கூடுதல் மகசூலையும் மற்றும் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். நீர்ப்பாசன மேலாண்மை, நீரை வந்து பார்த்தோன்னாக்கா நடுவு செய்த பிறகு உடனே வந்து தண்ணி விடணும், அதுக்கப்புறம் உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளும் நம்ம என்ன பண்ணணும், நட்ட தென்னங்களில் நடுவு செய்யணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மாதிரி நம்ம தென்னை நட்ட இடத்துல தண்ணி பாசிக்கிட்டே இருக்கணும். வறட்சி காலங்களில் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துவது நீரை சேமிக்க உதவும். மரத்தின் வயது மற்றும் மண் தன்மைக்கு ஏற்ப நீர்ப்பாசன அளவை வந்து பார்த்தோன்னா நம்ம மாற்ற வேண்டும். அடுத்தது உரத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம விருப்பத்துக்கேற்ற மாதிரி உரத்தை விடக்கூடாது. மரத்தினுடைய வயதுக்கேற்ப, மண்ணினுடைய தன்மைக்கேற்ப, மண்ணினுள்ள சத்துக்களுக்கு ஏற்ப நம்ம வந்து பார்த்தோன்னா உரத்தை விடணும். அதற்கு முதல் இது மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், உரமிடுதல் தான் சிறந்த வழியாகும். மண் பரிசோதனை பண்ணாமல் பண்ணால் ஏற்கனவே மண்ணில் இருக்கக்கூடிய சத்து அதிகமாக இருந்தது, நம்ம மேற்கொண்டு கொடுத்தனா அது வந்து வீணாக தான் போகும். அதனால் மண் பரிசோதனை செய்து அதன் முறைப்படி நம்ம உரத்தை இடுறது தான் சிறந்தது. தொழு உரம், கம்போஸ்ட் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து உரங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும், முறையான அளவில் படுத்த வேண்டும். காலத்தில் உரமிடுதல் சிறந்தது. தேவைக்கேற்ப நுண்ணூட்ட சத்துக்களும் வழங்க வேண்டும். ஏன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடுனால நிறைய நோய்கள் வந்து மரத்தை வந்து தாக்குது. அப்போ வந்து அதை வந்து சரியான முறையில் நம்ம கொடுத்தனாக்கா அதை சரி செய்து நமக்கு இந்த ஒல்லிக்காயை இல்லாமல் நம்ம எடுக்கலாம். குருத்துக்கள் வந்து தாக்கினுடைய வந்து பெருக்கமடையாமல் இருக்கிறத வந்து தவிர்க்கலாம். கலை மேலாண்மை, மரத்தை சுற்றியுள்ள கலைகளை

கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை அகற்றிய பிறகு அவற்றை மூடாக்க பயன்படுத்தலாம். மூடாக்குனா மல்ச்சிங் மெட்டீரியலாக இது பண்ணலாம். மல்ச்சிங்னாக்க மேற்பரப்பில் வந்து கவர்ந்துடுறோம். கவரும்போது மண்ணினுடைய ஈரத்தன்மை வந்து பார்த்தினா அதிகமாக இருக்குது. இதனால் தண்ணியினுடைய அளவு வந்து பார்த்தினா நம்ம வந்து குறைக்கலாம். அடுத்து கருந்தலை புழுவை கட்டுப்படுத்துவோம். அந்த கருந்தலை புழுவென்றது சிவப்பு கூன் வண்டுக்கு அடுத்தபடியாக தென்னைக்கு பெருத்த சேதம் விளைவிப்பது இந்த கருந்தலை புழு தான். சாம்பல் நிறமுடைய அந்துப்பூச்சியின் கருந்தலை புழுவாகும். முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் எல்லாமே என்ன பண்ணும், இலையின் அடிப்புற பச்சையத்தை வெகுவாக சுரண்டி வந்து சாப்பிட்றோம். விரைந்து வளர்ச்சி அடையும் குணம் கொண்டது இந்த பூச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பூச்சி 100 முதல் 135 முட்டைகளை இடும் திறனையுடையவை. புழுக்கள் சாம்பல் நிறத்துடன் கூடிய கருப்பு நிற தலையுடன் காணப்படும். எங்கே காணப்படும்னா அந்த தென்னமட்ட ஓலையில். 45 நாட்களுக்கு பின் கூட்டுப்புழுவாக மாறி 10 முதல் 12 நாட்களில் ரெக்க உள்ள அந்த பூச்சிகளாக மாறி ஓலைகளில் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதால் ஒரே பருவத்தில் ஆயிரக்கணக்கான பரப்பளவில் தென்னை மரங்கள் பாதிப்பு ஏற்படுகின்றன. இதை எப்படி சார் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, பனை மற்றும் அலங்கார பனை போன்றவை அருகில் இருந்தால் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அப்பயிர்களில் காணப்படும் இப்பூச்சிகளை அழித்திட ஏற்பாடு செய்வதன் மூலம் பூச்சிகளை முழுமையாக நம்ம என்ன பண்ணலாம், கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இப்பூச்சியால் பாதிக்கப்பட்ட காய்ந்த ஓலைகளை இருக்குங்களே, காய்ஞ்ச தென்னை ஓலை, அதை வெட்டி அப்புறப்படுத்தி அது அப்படியே விட்டுடக்கூடாது, எரித்திட வேணும். எரிச்சிட்டுனாக்கா இதன் மூலயமா அதில் உள்ள முட்டைகளும் கூட்டுப்புழுக்களையும் நம்ம என்ன பண்ணலாம், அழியோட அடிச்சிடலாம். கார்போசல்ஃபான் 0.02%, அசோடெக்டின் 1%, 5 மில்லிலிட்டர் சாண்டோவிட் என்ற ஒற்று திரவத்துடன் கலந்து ஓலைகளின் மேல் நன்றாக படும்படி தெளிக்கவும். இவ்வாறாக நம்ம செய்து வந்தால் இந்த கருந்தலை புழுவை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலை வந்து குறைக்கலாம். பொதுவாக தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்து காய்க்கிற சமயத்தில் குறும்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உதிரும். அந்த குறும்பை வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அதிகமாக கீழே கொட்டுது அப்படின்னா, குறும்பு வளர்ச்சிக்கு பயிர்வினை ஊக்கினை வந்து தேவைப்படுது. அந்த பயிர்வினை ஊக்கை வந்து சற்று குறைவாக இருந்ததுன்னா இந்த குறும்பினுடைய உதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இவைகளின் உற்பத்தி தேவையான அளவு இல்லாதனாக்க குறும்பி வந்து கண்டிப்பாக உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எருக்கு செடியை மரம் ஒன்றுக்கு 2 கிலோ அளவில் ஆண்டுக்கு 2 முறை 6 மாத இடைவெளியில் போட வேண்டும். வினைவூக்கியாக NA என்று சொல்லப்படக்கூடிய நாப்தலின் அசிட்டிக் அமிலத்தை 1 லிட்டர் நீரில் கலந்து பாலைகளில் தெளிக்க வேண்டும். மற்றும் 1 ஏக்கருக்கு 5 தேனீப்பெட்டிகளை வைத்து பராமரிப்பதன் மூலம் மகர்ந்த செயற்கையை நம்ம அதிகரிக்கலாம். இவ்வாறாக நம்ம கடைபிடித்து வந்தால் குறும்பு உதிர்வதை வந்து குறைக்கலாம். அடுத்தது காய்கள் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் நிறைய பிடித்திருக்கும், ஆனால் ஒல்லிக்காயாக இருக்கும். சப்பக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒல்லிக்காயாக இருக்கும். அந்த ஒல்லிக்காய்க்கு என்ன காரணம் அப்படின்னா, மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய சில சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்காதனால அந்த ஒல்லிக்காயை வந்து நமக்கு இருக்குது. அதை எப்படி சார் நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா, போரானும் பொட்டாசியம் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் தென்னை மரத்திற்கு ரொம்ப நல்லது, நல்ல காயை வந்து குடிக்கும். ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டாலும் ஒல்லிக்காய் அதிகமாகும். இப்போ பொட்டாசியம் சத்து அதிகமாக இருந்து போரான் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை போரான் அதிகமாக இருந்து பொட்டாசியம் கம்மியாக இருந்தாலும் சரி, தேங்காயினுடைய சைஸ் வந்து பார்த்தினா ஒல்லிக்காயாக தான் தெரியும். சரி சார், இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இதில் கொடுக்கணும். அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, எருக்கு செடியை வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவில் மரத்தை சுற்றி வட்டப்பாதையில் இட வேண்டும். வட்டப்பாதைனா ஒன்றும் கிடையாது, தென்னை மரத்தின் அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி தூரத்தில் அரை வட்டப்பாதையோ இல்லை முழு வட்டப்பாதையோ எடுக்கணும். அந்த 3 அடிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி அகலமும் 1 அடி ஆழமும் மண் எடுத்து அதில் எருக்கு செடியை துண்டு துண்டாக கட் பண்ணி அது கூட போராடும் பொட்டாசியமும் கலந்து அந்த குழியில் நிரப்பிட்டு மண்ணை வந்து மேலே வந்து நிரப்பி விட்ட பிறகு அதன் பிறகு நீர் பாச வேண்டும். இவ்வாறு பண்ணனாக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஒல்லிக்காயினுடைய தன்மை வந்து குறைக்கும். இது 1 ஆண்டுக்கு மட்டுமா செய்யணும் அப்படி கிடையாது, இவ்வாறாக 3 வருடங்களுக்கு இடுவதால் ஒல்லிக்காய்களை வந்து பார்த்தோன்னா நம்ம குறைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயில் பருப்பு உண்டாகவும் பருப்பின் வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஏன்னா இந்த ஒல்லிக்காய்க்கு முக்கியம் சாம்பல் சத்தும் நுண்ணூட்ட சத்தும் தேவை. அந்த சாம்பல் சத்து பொட்டாசியமும் நுண்ணூட்ட சத்து போராக்ஸும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒல்லிக்காயினுடைய அதிகரிப்பை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். அடுத்தது தண்ணியில் வந்து பார்த்தோன்னா நுனி சிறுத்தல், நுனி பகுதி வந்து பார்த்தோன்னா அப்படியே சைஸ் வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்கும்.
இது என்ன சார் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய வந்து சத்துக்கள் அதிகப்படியாக சத்தும் சரி நுண்ணூட்டு சத்தும் சரி சரியான அளவு வந்து போகாததுனால அந்த நுண்ணு

0: நுனி சிறுத்தல் வந்து ஆகுது. அந்த நுனி சிறுத்தலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுந்தாள் உரம் பயிர்களை பயிர் செய்ய வேண்டும். என்னென்ன பசுந்தாள் உரம் நம்ம பயிர் செய்யலாம் தென்னை மரத்துக்கு அடியில் அப்படின்னா, டேஞ்சா, செனப்பு, கொழிஞ்சி. எவ்வளோ சார் போடலாம் சீடு அப்படின்னு கேட்டாக்கா, 25 கிலோ பர் ஏக்கர். விதைச்சதுலேருந்து 45 நாள் அப்படி இல்லைன்னா 25-50% பசுந்தாள் உரத்தில் பூ வரும்போது நம்ம என்ன பண்ணோம், மடக்கி அந்த நிலத்திலே உழுதிட வேண்டும். இப்படி உழுதுனாக்கா அதுக்கு தேவையான சத்து பொருட்கள் வந்து மழைக்காலத்திலும் சரி அதுக்கு வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் போராக்ஸ், துத்தநாக சல்பேட், மெக்னீஷியம் சல்பேட், காப்பர் சல்பேட் அண்டு ஃபெரஸ் சல்பேட்டும் அடிஷனலாக வந்து பார்த்தினாக்கா நம்ம கொடுத்தா அந்த நுனி சிறுத்தலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் தென்னை மரத்தினருக்கு அதிகப்படியான தாக்குதல் வந்து பார்த்தினா காண்டாமிரக வண்டு, சிவப்பு கூண் வண்டுன்னு பாதிப்பு இருக்கும். அதனுடைய இது வந்து பார்த்தினா எல்லாமே சரிநிலை இருந்தாலும் இந்த தாக்குதனால காய்கள் பிடிக்கிறதும் கம்மியாயிடும், மரங்களும் வந்து கடைசியாக இறந்து போகிற சூழ்நிலையாக இருக்கும். இதை வந்து முக்கியமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதில் காண்டாமிரக வண்டு வந்து பார்த்தினா எப்போ தாக்குதல் அதிகமாக இருக்கும்னா, கோடை காலத்தில் காண்டாமிரகத்தின் வண்டினுடைய தாக்குதல் வந்து பார்த்தினா அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் வந்து முதிர்ச்சி அடைந்த வண்டும் இருக்கும், இளம் புழுவும் இருக்கும். அந்த இளம்புழு எதில் இருக்கும் அப்படின்னா எருக்குழிகளிலும் கழிவு மட்டையிலையும் வந்து இருக்கும். வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த வண்டுகள் வந்து பார்த்தினா எங்கே இருக்கும்னா, இளங்குருத்து இருக்கிற பகுதியில் போய் அங்கே இளங்குருத்தை எல்லாம் கடித்து வந்து பார்த்தினா சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிறகு அதனுடைய சக்கைகள் வந்து பார்த்தினா அந்த மட்டையிலே தெரியும். இதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து காண்டாமிருக வண்டினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து பார்த்தினா கட்டுப்படுத்தலாம், வேப்பம் புண்ணாக்கு இருக்குங்களே, அந்த வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் கொட்டை இருக்குங்களே, அந்த வேப்பம் கொட்டை தூள் இருக்கு பாருங்க, 150 கிராம் எடுத்துக்கிட்டு குருமணல் எடுத்துக்கிட்டு இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 1:2% கலந்து நடுக்குருத்தி இடுக்கிலையும் 3 மட்டைகளின் இடுக்கிலையும் நம்ம வந்து போடணும். அதன் பிறகு காண்டாமிருக வண்டு இனக்கவர்ச்சி பொரிய வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். மரம் ஒன்றுக்கு 3 அந்துருண்டை மருந்தை 3 மட்டைகளின் இடுக்கலில் நம்ம போடலாம். இவ்வாறாக நம்ம செய்து வரும்போது காண்டாமிருகத்தின் வண்டினுடைய தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைக்கலாம். சிவப்பு கூன் வண்டு, இந்த சிவப்பு கூன் வண்டு வந்து பார்த்தீங்கன்னா தென்னையில் மிக முக்கியமான எதிரியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் தாக்காது, முதிர்ச்சியடைந்த மரத்திலாம் தாக்காது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 வயதிற்குள்ளான தென்னை மரத்தை மட்டும்தான் இது தாக்கும். இதில் புழுக்களும் வண்டுகளும் தண்டு பகுதியை வந்து தாக்கும். கூன் வண்டு தாக்கப்பட்ட மரங்களில் எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா, பிசின் கலந்த அரக்கு நிற திரவ வடிவம் நடுக்குருத்திரு சாய்ந்தும் காணப்படும். இதை எப்படி சார் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, ஏக்கர் ஒன்றுக்கு கூன் வண்டின் இணைக்கவர்ச்சி பொரிய வைத்து அந்த கூன் வண்டை வந்து நம்ம அழிக்கலாம். கார்போல் சல்ஃபான் 15 மில்லி லிட்டர் மருந்துடன் 15 மில்லி லிட்டர் தண்ணீர் சேர்த்து வேர் மூலம் செலுத்தும் போது சிவப்பு கூன் வண்டு தாக்குதலே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து குறைக்கலாம். அடுத்தது வேரில் மருந்து கட்டுதல். இப்போ நிறைய பேர் வந்து விவசாயிங்க வந்து மருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் மூலமாக கட்டுறாங்க. எப்படி அந்த வேர்லேருந்து இருக்கணும், புதிய வேர் மற்றும் உயிர் உள்ள வேரை தேர்ந்தெடுத்து சரிவான கோணத்தில் கூர்மையாக வெட்டி கார்போசல்ஃபான் 15 மில்லி லிட்டர் மற்றும் 15 மில்லி லிட்டர் தண்ணீர் உள்ள பூச்சி கரைசலை வேரில் கட்டவும். வேர் ஊட்டத்திற்கு பிறகு அடுத்த அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம பண்ணக்கூடாது, 45 நாள் பிறகு தான் நம்ம வந்து அடுத்த அறுவடை செய்ய வேண்டும். இது பூச்சின் பல வளர்ச்சி பருவங்களை தாக்கி அழிக்கும். இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் வேர் மூலமா கொடுத்தனாக்கா பல வளர்ச்சி பருவங்களை இது வந்து அழிச்சிடும். அதிக மகசூல் அதிகம் உரம் போடுவதால் மட்டும் கிடைக்காது, அதற்கு தரமான நாற்று வேண்டும், மண் பரிசோதனை முக்கியமாக வேண்டும், நீர்ப்பாசனம், தேவைக்கேற்ப உரமிடுதல், பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு ஆகியவற்றை சரியான முறையில் சரியான நேரத்தில் செய்வதே சிறந்த தொழில்நுட்பமாகும். இதுவரை நம்ம வந்து பார்த்தோன்னா தண்ணியில் அதிக மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றி பார்த்தோம். இதை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தி அதிக மகசூலும் அதிக வருமானம் பெற்று நல்லபடியாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து விவசாயத்தை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரான 98-65-63-65-53 என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி.பி. சுதாகர் ராவ் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மரவாசனை பயிர்களின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். கிராம்பு சைசியம் அரோமேட்டிகம் என்ற மிரிட்டேசிய தாவரவியல் குடும்பத்தை சார்ந்த தாவரத்தின் மலராத உலர்ந்த மொக்குகள் வணிக ரீதியில் கிராம்பு என்று அழைக்கப்படுகிறது. கிராம்பு மிளகுக்கு அடுத்து உலக நறுமணப் பொருட்கள் வணிகத்தில் இரண்டாம் இடம் வகிக்கின்றது. பச்சை கிராம்பு ஊறுகாய் தயாரிக்க பயன்படுகின்றது. மலராத முதிர்ந்த மொட்டுக்கள் அறுவடை செய்யப்பட்டு உலர்த்தப்படுகின்றன. அரைத்த கிராம்பு தூள், கிராம்பு எண்ணெய் ஆகியன சாஸ்கள், கெச்சப்கள், ஊறுகாய்கள், கேக்குகள், புட்டிங், சாக்லேட் ஆகியன தயாரிக்கவும் உணவு பதப்படுத்தவும் பயன்படுகிறது. இந்தியா உலகளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிகளவில் கிராம்பை பயன்படுத்தும் நாடாகும். ஜாதிக்காய் மிரிஸ்டிகா ஃபிராக்ரன்ஸ் என்ற தாவரவியல் பெயருடைய மிஸ்டிகேஷிய குடும்பத்தை சார்ந்த ஜாதிக்காய் இந்தோனேஷியாவில் உள்ள மொலுக்கஸ் தீவுகளில் தோன்றிய மரவாசனை பயிராகும். கிபி 1800 கிழக்கிந்திய கம்பெனியினரால் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஜாதிக்காயானது தற்போது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. மரவாசனை பயிர்களில் ஜாதிக்காய் கிராம்புக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஏற்றுமதி முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கீரிப்பாறை, குலசேகரம் மற்றும் மகேந்திரகிரி மலைப்பகுதிகளிலும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கல்லாறு மற்றும் பரளியாறு மலைப்பகுதிகளிலும், சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலை, கொல்லிமலை, கல்வராயன் மலைப்பகுதிகள், பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜாதிக்காய் பயிரிடப்படுகிறது. மேலும் கேரளாவில் உள்ள காலடி, மூவாற்றுப்புழா, திருச்சூர், கொச்சி, கோட்டயம், கோழிக்கோடு, ஏட்டுமானூர், திருவனந்தபுரம், ஆல்வாய், கண்ணனூர், எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளிலும், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தென்கனரா, வடகனரா, சிக்மகளூர் மற்றும் கூர்க் ஆகிய இடங்களிலும் ஜாதிக்காய் பயிரிடப்படுகிறது. இது தவிர ஆந்திரா, அஸ்ஸாம், மகாராஷ்டிரம், கோவா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் சிறிதளவு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய இந்திய ஜாதிக்காய் உற்பத்தியானது உள்நாட்டு

தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாததால் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை நிலவுகிறது. பெரும்பாலும் இந்தோனேஷியா தீவுகள் மற்றும் கிரனிடா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஜாதிக்காய் மரத்தின் காய்ந்த கருநிற விதைகள் ஜாதிக்காய் எனவும், இந்த விதையை மூடியுள்ள வலை போன்ற சிவப்பு நிறமான பகுதி ஜாதி பத்திரி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இரண்டையும் தன்னகத்தை அடக்கியுள்ள சதைப்பற்றான பகுதிக்கு ஜாதிக்காய் ஆப்பிள் என்று அழைப்பர். இந்த மூன்று பகுதிகளும் பல்வேறு வகைகளில் உணவுப் பொருட்களை மனமூட்டவும் சுவையூட்டவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஜாதிக்காய் மற்றும் ஜாதி பத்திரியிலிருந்து முறையே 7-16% மற்றும் 4-15% வாசனை எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகின்றது. இந்த எண்ணெயானது உணவுப் பொருட்களில் வாசனைக்காகவும் மதுபானம் மற்றும் வாசனை திரவியங்கள் உற்பத்தியிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜாதிக்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வெண்ணெய் பிரதானமான வாசனை திரவியங்களில் மனமூட்டியாக பயன்படுகிறது. ஜாதிக்காய் ஆப்பிள் எனப்படும் சதைப்பற்றுள்ள பகுதி ஜாம், ஜெல்லி மற்றும் ஊறுகாய் தயாரிப்புகளில் பயன்படுகிறது. லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை அல்லது கருவாப்பட்டை என்பது சின்னமன் வீரம் அல்லது சி சைலானிக்கம் என்னும் தாவரவியல் பெயரை கொண்ட ஒரு சிறிய பசுமை மாறா மரமாகும். இது லாரசிய தாவர குடும்பத்தை சார்ந்த வறட்சியை தாங்கி வளரும் மரமாகும். இதன் தாயகம் இலங்கையாக இருப்பதுடன் அதிகமாக விளையும் இடமும் இலங்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கீழ்ப்பழனி, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, கல்லார், பரளியார் ஆகிய இடங்களில் இது சாகுபடியாகின்றது. லவங்கப்பட்டையின் இலை, பட்டை, வேர் ஆகியவை மருத்துவ குணம் கொண்டுள்ளது. இலைகள் மற்றும் பட்டை உணவு பதார்த்தங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இலைகள் மற்றும் பட்டை பிரியாணியை மனமூட்டுவதற்கு பயன்படுகிறது. இலைகளிலும் பட்டைகளிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் நறுமணப் பொருட்களிலும், சோப்பு தயாரிக்கவும் மற்றும் பேக்கரி உணவு வகைகளை தயாரிக்கவும் பயன்படுகிறது. இந்த எண்ணெய் வாத சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மையுள்ளது. மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மரக்கூழானது அட்டைகள் செய்வதற்கும் காகிதங்கள் செய்வதற்கும் பயன்படுகிறது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் பலகைகள் நடுத்தர உறுதியுடனும் நறுமணத்துடனும் பல்வேறு வீட்டு உபயோக சாமான்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: அடை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான்.
1: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
4: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02-8:30
4: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
6: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:00.

இனி தொடர்கிறது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் கிரீடம் திரைப்பட பாடல்.

138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நாம் இணைந்திருக்கிறோம் திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி ஹரிணி பாடியிருக்கும் நேருக்கு நேர் திரைப்பட பாடல்.

நேரம் இப்பொழுது 8:24. விஐபி திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் சித்ரா பாடிய பாடலை இனி கேட்கலாம் திரை இசையில்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரையிசையில் இனி ஒழிக்கவிருப்பது ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குரல்களில் பார்வை ஒன்றே போதுமே திரைப்பட பாடல்.

நேரம் 8:40. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரையிசையில் இனி ஒலிக்கிறது உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் சிம்மராசி திரைப்பட பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் இனி ஒலிக்கிறது ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் மஜ்னு திரைப்பட பாடல்.

0: நிறைவு பெற்றது திரை இசை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஆகாஷவாணியில் காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒளிபரப்பாகும். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் ஒரு தனியார் நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய நிதியமைச்சரை மாநில பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜர் 100 ஆண்டு வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா திட்டத்தின் கீழ் மங்களம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 24 பயனாளிகளுக்கு 2ம் மற்றும் 3ம் கட்ட தவணையாக 20,80,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 6ம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தேர்தல் துறை வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலக பாதுகாப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரிக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், வரிசை எண், ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. இம்மாதம் 28, 29 மற்றும் 30ம் தேதிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று வங்கிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேர்களை சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சங்கீத வானிலே நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது லதா மங்கேஷ்கர், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் சத்யா திரைப்பட பாடல்.

இந்த இனிய இரவு பொழுதில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணை ஒலிக்கிறது எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகியின் குரல்களில் தாவணி கனவுகள்.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் கண் சிமிட்டும் நேரம்.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இனி கே ஜே ஏசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் அக்னி நட்சத்திரம் திரைப்பட பாடல்.

நேரம் அப்பொழுது 9:50. இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். இனி ஒழிக்கிறது நினைவெல்லாம் நித்யா. திரைப்படத்திற்காக ஒழிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300

0: வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
5: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
6: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க
1: டெக் குரு.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். மழை காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சி. வழங்குபவர் சி. சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ டயபெட்டிக் நியூரோபதி. சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:20 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. ஜே. பி. கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி. எஸ். ராகவன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி. மாதவி. 12:30 பன்னிசை மாலை என் சி. சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் கே. ஸ்ரீதேவி அவர்கள், மாணவி எஸ். சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆரோக்கியம்.

0: மனோஜ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4 மணிக்கு சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். நாளை மாலை 5 மணிக்கு இளைய பாரதம், கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஸ்வரன், எஸ் அக்ஷயாஸ்ரீ ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதாஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இதில் மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. அதனைத் தொடர்ந்து விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கும் லய விஞ்ஞாசம். வித்வான் சின்ன வெங்கட சுப்பையா அவர்கள் தவில். டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அறிவிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, இரவு 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural infrastructure and noted that women across the country have also become increasingly self-reliant and economically empowered. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris travelling on the yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. He emphasized the importance of social service, social reform and positive change. He said Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service.
2: हमें आत्मनिर्भर भारत बनाना है. चुनौतियां आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं. इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है. इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी.
1: During the interaction, these Yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi also urged the Yatris to maintain a diary and record their experiences during the Yatra. Prime Minister Narendra Modi today highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post, Mr. Modi said that the initiative has led to more being made in India, more investment in India, and more exports from India. He said this transformation is visible across sectors. The Prime Minister said Make in India is about creating infrastructure, enterprise and innovation that allows India to grow and prosper. The center has extended the Armed Forces Special Powers Act 1958 in disturbed areas of